0: சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடலே கேட்டோம். கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். இத்துடன் விருப்ப பாடல் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய நற்செய்தி. இன்றைய நாளும் 9 எமது அன்பு உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் சொன்னதை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நிறம் கலையத்திலே 12:48 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:56. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பிரமதாஸ் அவர்கள்.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். ஜெசிந்தாவுக்கு சுகம் வந்துட்டு அநேகமாக அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெபங்களுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நாம ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
0: ஆமேன்.
1: சரி ஐயா,
0: இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தா அம்மா, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தினருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆட்சிப்போடும், சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய அப்பா சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்தியும், ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடும். அவருடைய கதாவே, அவருடைய தொண்டையில அவர்களுக்கு குரல் நல்ல முறையிலே முன்பு போல, அதை பார்க்கிலும் நல்ல வளமான ஒரு குரலாக அவர்கள் வந்து அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்திருந்தாலும், எல்லா சரீர பலவீனங்கள், இருமல் மற்றும் காரியங்களை கர்த்தர் தாமே அகற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருந்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல கர்த்தாவே, அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்தருளும், நீடித்த ஆயுளை கொடுத்தருளும். சகல அப்பா தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல தடைகளை மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடும். மலைக்காதது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, அடியானை மறைத்து இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நாம் என்ன செய்ய வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன அது பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நீர் அறிந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நீ கொடுத்து அவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நம்முடைய தியானத்திற்கென்று எருமையான புத்தகம் 20:11 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எருமையா 20:11. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகம் நம்முடைய சரீரத்தினுடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய புத்தியையும் பார்க்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமானவர், அவர் அவர் பராக்கிரமசாலி என்பதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஆங்கிலத்துலதான் எனக்கு வருகிறது, அந்த மாதிரி அவன் ஒரு ஜயண்ட் போல இருந்தான். அந்த ஜயண்ட் போல இருக்கான். அந்த ஜயண்ட்க்கு முன்பதாக இந்த சின்ன தாவீதினாலே நிற்க முடியுமா என்று பார்த்தால், நேரடியாக பார்த்தால், சரீரப்பிரகாரமான பார்த்தால், உயரத்தில் பார்த்தால், எடை அளவில் பார்த்தால், அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தால் நிச்சயமாக தாவீதினாலே நிற்க முடியாது என்பது உலகத்திற்கு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த தாவீது அந்த பராக்கிரமசாலியாய் இருந்த ஆண்டவரோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 17 45 வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அந்த ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நீ வந்து இஸ்ரவேலின் இராணுவங்களை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ இந்த வேளையில எங்களுடைய இராணுவத்தை நிந்தித்தாய், ஆனா அந்த இராணுவத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்தான் சேனைகளுடைய கர்த்தர். அவருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறதை பார்க்க இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை தான், இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் எரேமியா 20:11 வசனத்துல. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க இடறி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கோலியாத் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவாலை கொடுத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் அங்கே கூறுவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அந்த கோலியாத்து அங்கே கூறுகிறான். அவனை கர்த்தர் இடரும்படிக்கு, அவன் மேற்கொள்ளாமல் இடரும்படிக்கு கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விட மாட்டார், மாறாக அவர்கள் இடரும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் துன்பத்தோடு காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக்கவும் வெட்கப்படுவார். அந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக ஜெயித்து விடலாம், நம்முடைய பக்கத்தில் ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான், அந்த பெலிஸ்தியனுடைய வல்லமைக்கு முன்பதாக பலத்திற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்தில் ஜெயித்ததினாலே என்ன நடைபெறுகிறது? இந்த பெலிஸ்தியருடைய காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, அவருடைய மனதில் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்தார், தாவீதின் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன காரியங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது, தாங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து போவார்கள், தலை எடுக்க முடியாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும்போது. நாம் நம்முடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது, நாம் நம்முடைய எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது. எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய பராக்கிரமத்தை இன்னும் நினைக்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, எங்க கர்த்தர் எங்க கூட இருக்காரு, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த கர்த்தருடைய பராக்கிரமத்திற்கு முன்பதாக இந்த மனிதனுடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, அவங்க கிட்ட அப்படி இருக்குது, அவங்க கிட்ட இப்படி இருக்குது, அவங்க யார் தெரியுமா, அவங்க பெரிய ஆட்களாக்கும், அவங்க பெரிய வல்லமை படைத்தவர்களாக்கும், அவர்கள் ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களாக்கும் என்று சொல்லி நாமே அவங்கள இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் விரும்பின காரியம் வாய்க்காதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது சொல்லப்படுகிறது, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நித்திய லட்சை, அதாவது இந்த அவமானம் என்று சொல்லப்படுது. அந்த அவமானம் உண்டாகிற முறையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்வாரு? வெட்கப்படுத்தி விடுவார். லஜ்ஜை, லஜ்ஜைக்குள்ள கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அந்த வாக்கு தத்தத்தை நம்ம நிறைவே விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம். இந்த காரியத்தை நாம் அநேக வேளைகளில என்ன செய்கிறோம்? தெரியாம இது விசுவாசிக்காம இருக்கும். ஆனா சத்துருவுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? அந்த நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்றதான ஒரு விசுவாசத்துல காணப்படணும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லஜ்ஜைக்குள்ள போய்விடுவோமோ, அவமானத்துக்குள்ள போயிடுவோமோ என்றுதான ஒரு பயம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவமானத்துக்குள்ள போறதில்லை, உங்களுடைய எதிராளி அவமானத்துக்குள்ளே போவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய நாமத்துல நீங்க அந்த சாத்தான அந்த பிசாச, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு திராணியை தருகிறார், சக்தியை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அல்லது இந்த ஒரு தைரியமோட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எல்லா விதமான தோல்வி மனப்பான்மைகளை அகற்றி போடும். எல்லா விதமான மனம் துவண்டு போய் இருக்கிறதான காரியங்களை என் தேவனே நீங்க அகற்றி போடுங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்,
0: ஆமென். நன்றி பாஸ்டர், ஆசீர்வாதமான செய்தி. அநேக மக்களுக்கு, கேட்ட மக்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களுக்காக வருகின்ற ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சுசி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா,
1: நன்றி ஐயா. கர்த்தர் கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி. Thank you.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 1:15 இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் டொரண்டோவில் இருந்த அருமையான ஆண்டோட வார்த்தையை கொண்டு இருக்கிறார்கள் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். உங்களோட போன் பார்த்து கொடுங்க, தெளிவில்லாம இருக்கு.
1: நாளும் கூட இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் வேஷம் முடிந்து நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி பிரசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை ஒன்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பிரசங்கி 7:1-10 வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7:1-10 வாசித்து பாருங்கள். உன் மன 9வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்ற. ஆகவே நமது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மத்தியிலே கோபம் குடும்பத்திலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியமாக கோபம் கொடியது. 3வது காரியமாக கோபம் சாத்தானுடைய குணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் நாமும் செயல்பட வேண்டும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாச வாழ்வில் அன்றாடம் குறுக்கிட்டு பற்பல சீர்கேட்டுக்குள் இழுத்து செல்வது கோப குணமாகும். கோபம் என்றால் நிதானம் இழந்து உக்கிரத்தன்மையை அடைந்து விடுவது. விழுப்பற்ற எந்த செய்திக்கும் உடனே எரிச்சல் வெளிப்படுத்துவது, ஆகாதவர்களிடத்தில் கடுமையான வெறுப்பும் காட்டுவது, பழிவாங்கும் எண்ணமுடன் வெறி செயலில் ஈடுபடுவது, யோசியாமல் ஆத்திரமாய் பேசி விடுவது, மூர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தி அன்பை அழித்து விடுவது, அடுத்தவர்களை மதியாமல் சீரிப்பாய்வதெல்லாம் பொருள்படும். மழுவமடையாத சுபாவ மனிதர்களிடத்தில் கோபம் நிறைந்திருக்கும். அவர்கள் மூடர், மதிகேடர், சண்டைக்காரர், பழிகாரர், கொலைகாரர், வெறியர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் மற்றவர்கள் சீறி பாயாதபடி மருவம் அடையாதபடி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே இந்த வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகள், இந்த வானொலி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிற சேவை செய்திகள், உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்ற பாடல்கள், இதன் மூலமாய் அந்த காரியம் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய் அவர் இந்த பூலோகத்தில் இராவிட்டாலும் நமக்காய் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தளினார். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றார். அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்துவிடும், தெய்வ நீதியை இழுத்தடுத்துவிடும், மனதிற்கு பற்பல தீராத வியாதிகளை உருவாக்கிவிடும். கோபம் அடைந்தால் இரத்த கொதிப்பு உண்டாகிறது. சீரான இரத்தத்தை ஓட்டத்தை கூட பாதித்து இதயம் வலியெடுக்கும். நரம்புகள் நிதானம் இழந்து விடுகிறது, கண் சிவந்து போகிறது, நாவு குளறி போகிறது, மூச்சு திறனால் இவை உண்டாகிறது. இத்தகைய கடும் கோபம் தணிந்து நிதானம் அடைவதற்கு பலமுறை நேரங்களாகிறது. கோபம் ஆங்கிலத்திலும் பெண்களிடத்திலும் சிறுவர்களிடத்திலும் காணப்படுகிறது. இது அன்பை அவித்து போட்டு பகமையை கொண்டு வரும் கோபத்தை கல்வாரி சிலுவையில் அறைந்து சாந்தம், அன்பு, தாழ்மை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக குடும்பத்தில் உள்ள கோபத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கரு மன கனமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவை ரெண்டிலும் பாரமாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-8 நாம் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, என்ன எரிச்சல் உண்டாகிறது, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கோபமடைந்த காயின் தன் சகோதரனாய ஆபேலை கொலை செய்தான். ஆதி குடும்பத்தில் ஆரம்பமான இக்கொடிய குணமான கோபமும் கொலையும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. தகப்பன் பிள்ளைகளையும், மாமியார் மருமக்களையும், மருமகள் மாமியாரையும், பிள்ளைகள் பெற்றோரையும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்படுத்தி சண்டை உருவாக்கி கோபம் வைராக்கியம் செயல்பாடு ஈடுபட்டு கடைசியில் கொலையில் முடிகிறது. முடிகிற பல சம்பவங்களை அன்றாட செய்திகளில் நாம் காண்கிறோம். இன்னும் பல இடங்களிலே விதமான காரியங்கள், விசேஷமாக இலங்கையிலே கூட எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபம் கொய்யதும் கொலை செய்கிறதுமாக சாத்தான குணமாகும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான இஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்திரத்தில் குடியிருப்பதென்று சாலோமன் எழுதிய நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை கட்டி காக்கிறாள், சண்டைக்காரியோ அதை சின்ன பின்னமாக சிதறி போக செய்கிறார். அநேக இடங்களில் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு புருஷனுடைய அன்றாட பராமரிப்பை இழந்து போகிறார்கள். வீட்டில் அன்பும் ஐக்கியமும் இருக்காது. வீட்டிலே அன்பும் ஐக்கியமும் இருக்காது. புதிதாக வெறுப்பும் பகை உணர்வும் முன்னேறி செல்ல இயலாமல் போகும். அமைதி இல்லாத வீட்டில் குடியிருப்பதிலும் வெளியே ஓடிப்போவெல்லாம் போல் இருக்கும். முற்கோபம், சுயநலம், தற்பெருமை, கீழ்ப்படியாமை இவைகளிலே குடும்பத்தில் சண்டை வரும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாகி பொது நலனை காக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கோபம் கொடியது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுவான். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 21-24 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21-24 அலங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் 22-24 பார்ப்போம் என்று சொன்னான். நீதிமொழிகள் 22-24, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இவ்வசனங்களில் சுட்டி காட்டியுள்ள புத்தி இனமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் கோபமும் பரியாசமும் பண்ணுவதும் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் பரவலாக காணப்படுகின்றன. சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில், சுன்னாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரனிடம் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து கடவுள் பக்தியாய் வாழ்கின்ற இளம் தலைமுறையினர் சாந்தம் அன்பு தாண்மை உடையவர்களாக வாழ்கின்றனர். உன்னுடைய மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமன்றங்கள் 27 பார்ப்போம் என்று சொன்னார். நீதிமன்றங்கள் 27 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷூரம் உள்ளது, கடன் சற்கள் கோபத்தை எழுப்பும் என்றுள்ள அரசியல்வாதிகள் தங்கள் மேடை பேச்சில் மனச்சாட்சியை புண்படுத்தவும் மற்ற சமயங்களையும் அதன் கோட்பாடுகளையும் மிக உங்கத்திரமாக விமர்சனம் செய்வதும் அநேக சமுதாய பகமைக்கும் சண்டைக்கும் மற்றும் கலவரங்களுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் தங்களுடைய பகை உணர்வு கோபம் வெளிப்படுவதனாலே சமுதாய அமைதி சீர்குலைந்து போய்விடுகிறது. அவர்களை உருவாக்கி சமுதாயங்கள் அழிக்கப்படுகின்றன செய்து தினமும் வெளிவருகிறது. இறுதியாக கோபம் சாத்தானுடைய குணம், கோபம் சாத்தானுடைய குணம் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 12 நாம் பார்ப்போம் என்று சொன்னார், பிசாசானவன் தனக்கு கொடுத்த கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மாம்சத்தின் கிரியர்களுக்கெல்லாம் தகப்பனாகிய சாத்தான் உலகத்திலே உக்கிர கோபத்தை ஊற்றியிருக்கிறார். வசனங்கள் முக்கியமான பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள் என்றும் ஒரு பட்டியல் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் கோபமே. இவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிறுவரில் அறிந்து வெற்றி சிறக்க முடியும். கொலோசியர் 3:8 சொல்லுகிறது, கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணமும் விட்டுவிடுங்கள். சங்கீதகாரன் சொல்லுகிறான் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நான் இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏவாயிருப்பான். இவைகள் இருந்து கோபம் ஆண்டவனுக்கு விரோதம் பாவம் என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம இச்சாத்தனுடைய குணமாகிய கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடியாது. சிலுவை நாயனாக இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றது. கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு விசுவாசிகளாக மனம் மாறுவதனாலே புது சிஷ்யாக்கப்படுதல் அவசியம். அப்பொழுது கோபகுணம் அலறல் போன்றவை நீங்கி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் வந்து விடுகிறதுனாலே ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், தாழ்மை, சமாதானம், நீடிய பெருமை, சந்தோஷம், நற்குணம் இவர்கள் பலர்கின்ற சிதறி வேதவாசினாலும் இடைவிடாத ஜபத்தினாலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் அந்த இடம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம் ஆண்டவரிடத்திலும் அவன் நம்மிடம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த வானில் செய்கிற பணியிலே தங்களுடைய பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒருவராவது கட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பாடல்களை, வேத வசனங்களை, சாட்சிகளை, மற்றவர்கள் மூலமாக கொண்டு வர செய்திகள் மூலமாய் நீங்களும் தேவனை அறிந்து இந்த கோபத்தில் இருந்து விடுதலையாக வழிநடத்திக் கொண்டிருப்பீர்கள். ஒரு டாக்டரிடத்திலே சேர்ந்து மருந்துகளை பெற்று உடல் நலம் குறுகிய மருந்துகளை பெற்றுக் கொள்வது போல இந்த ரேடியோ மூலமா உங்களுக்கு கொடுக்கப்படுற பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் மூலமாக கோபத்தை விட்டு, தேவ சமூகத்திலே உங்களுடைய கெட்ட கெட்ட காரியங்களை விட்டு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரத்திலே ஒரு தேவ சமாதானம் பெற இந்த வானொலியை இயங்கிக் கொண்டிருக்கிற உபதிருக்காய், அந்த வானொலியிலே பணி செய்கிற ஊழியக்காரர் உபதிருக்காய் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த வரையுமாய் உங்களுடைய பல தேவனை அறியாமல் இருக்கலாம், தேசங்களில் நடக்கிற போர் நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம், இது கடைசி காலமாக இருக்கிறது. அனைவர் தேவனை அறியாமல் மறித்து போவதற்கு முன்பதாக அவர்களும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த வானொலி செய்கிற இந்த பணியை நீங்கள் இன்னும் ஆயுதங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் போய் செய்ய முடியாது, இந்த வானொலி செய்கிறதே, இந்த வானொலி கேட்ட உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிழ்படும். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பல்லோக
0: தந்தையை
1: கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை எந்த அம்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற அவிதமா இலங்கை தேசம், இந்தியா தேசம், கனடா தேசம், அமெரிக்கா தேசத்தில் போர் நிலைமைகள் மாற்றப்படும். நாம் கிரியை செய்யும்படியாய்
0: நன்றி பாஸ்டர். ஆசீர்வாதமான செய்தி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். மாலை ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
0: ஆமேன், ஆமேன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 1:34 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது. வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க 1:45 இணைய இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

வீட்டை நினைச்சு பாத்தியா, குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு நல்லா கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போஷிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு.

நினைச்சு பார், செய்தல்ல நினைச்சு நான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க. ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் நம்ம கொடுத்திருக்கிறாரு, சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சுங்க. என்ன வேணும் வாழ்க்கை நடந்தவரை நினைச்சுவார், இன்னும் கொடுப்பாரு.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 1:42 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட் சகோதரி,
1: எப்படி
0: இருக்கிறீங்க? ஜெபத்துக்கு நன்றி அம்மா. இப்ப ஓரளவு சுகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் ரேடியோக்கு வருவாங்க. அடுத்த வாரம் இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் ஒரு இரண்டு தடவை பார்த்துக் கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் 2 அதிகாரம், ஏசாயா 48 அதிகாரம், வெளிப்படுத்தல் 5-6 அதிகாரங்கள்.
1: இந்த நாளிலும் பார்ப்பே, நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மெலடியாய் இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், இப்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பல

0: சம்பந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையான சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டியை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த இஸ்திரி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரிகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசை ஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசு ஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலுள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென். அடுத்ததாக ஏசாயா 48 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனியாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கிற்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்வ வக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாய் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1,000 1,000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினர். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுந்து கொண்டார்கள். ஆமேன். அடுத்ததாக 6வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை கழிப்பிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
0: சொல்லுங்க.
2: நம் ஜீவனை மீட்டார்.

0: நேரம் கலையத்திலே 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளர்ந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோசை செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் பழுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதேபோன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப், அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப், நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர். ஈரானின் எதிரணிக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண கலத்தில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்பட தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எபின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 டஜனுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்பஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு ஃபோடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போடோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிந்தைய இந்த காட்சியை பிபிசியின் சரிபார்க்கும் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கே குழிகள் பார்க்கலாம். குண்டுகள் உள்ளே ஊடுருவி சென்று பின்பு வெடித்தது போல தோன்றுகிறது. வெடிப்பினால் தூசியான கான்கிரீட்டாக நாம் வெள்ளை நிறத்தில் பார்க்கும் இவை இருக்கலாம். குண்டு வீசுவதற்கு முன்பு இவ்வாறு இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இப்போது எப்படியுள்ளது? இந்த இடங்களில் இருந்து இதுவரை கதிர் இயக்க கசிவுகள் காணப்படவில்லை என்கிறது சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை. இதற்கு காரணம் அங்கே அணுபொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். போடோவில் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
2: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து பிபிசி ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
5: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
1: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
6: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
5: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். போர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
0: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 மணிக்கு வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 2:24.
7: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையத்திலே 2:30. இதோ ஆரம்பமாகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்குவது சௌரி ஜெயா கனகரட்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பெறவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறும் போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த உலகத்துல நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு செய்திகளை கேட்கும் போது, உலகத்து செய்திகளை கேட்கும் போது பயம் நமக்கு ஏற்படுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி ஜீசஸ் சொன்னது போல, நம்ம இந்த காலகட்டத்துல நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களுடைய கரைந்து போக செய்யக்கூடாது. ஆனால் கரைந்து போக தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24:24 நாங்கள் பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் பயப்படாமல் சொல்லியிருக்கிற யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பஞ்ச், உதாரணத்துக்கு நாங்கள் கிச்சன்ல நாங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஸ்பஞ்ச் என்னங்க, அந்த ஒரு ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ள அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ஸ்பஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியா இருக்கும். அதே ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ள வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோப் பண்ணிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலா இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் போது அந்த ஸ்க்வீஸ் எங்களோட வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸை சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சிடும், தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை இயேசு பேசி, வார்த்தைகளை அவர் பேசி சோதனைக்காரனை ஜெயம் எடுத்ததை நாங்கள் மத்தேய சுவிசேஷம் 4:10 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேய சுவிசேஷம் 4:10 பல தடவைகள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆனப்படினால் இதை மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேய சுவிசேஷம் 4:10. இந்த 4:10 தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், 16 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயும் 3:16 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்று சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் அற்புதம் செய்யல, இன்னும் அவர் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்க இல்லை. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சொல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன், அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்ல இல்லை. அதற்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்க அவர்
திருளம்பெட்டின வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதை வந்ததுக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1 வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலய துப்பறிகை மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து, இந்த சோதனைக்காரன் வந்து இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனைக்காரன் வந்து, அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின் நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருவுளம் பெற்றப்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை குதண்டினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு, சோதனைக்காரன் தேவனுடைய குமாரனே ஆனால், இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்லல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனப்படவன் அப்ப இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு இந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனால் அதற்கு சரியான பதிலாக, அந்த பிசாசுக்கு சரியான அந்த சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது, இதுதான் பாருங்க இந்த பகுதியில, இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறார், ஆனால் உடனடியாகவே பிசாசிட கேள்வி என்று தேவன குமார் அவர்களுடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி, நீங்கெல்லாம் வருது ஏன் இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இந்த சோதனைக்காரன் இருந்து வர காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேக்குறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறான், ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கே இது இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கு உங்களுக்கு இல்லையா, நாங்களும் 2 இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதே என்று 2 3 நாளைக்கு
அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு அநேக பிள்ளையோட வாழ்க்கையில எதிராளி செய்யற காரியங்களை சார் பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்பட்ட பிரகாரம் திருடன் யாரு? பிசாசு. திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார். இறந்த காலத்தை சொல்லப்பட்ட காரியம் வந்தேன். இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சு அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்துப்படி ஆபிரகாம ஈசாக்கு அவரோட அளித்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி எப்படி புரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்து அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை விளக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே. இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அந்த திருவந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் இதன்ற காரியத்தை பரிசு விருந்த பற்றி திருவிருந்த பற்றி ஏசு சொல்றாரு. அந்த காரியம் பழைய பாட்டுல பஸ்காவை அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார்னு சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலேயே பலவீனம் நீங்களும் மனதில் உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிக்க அவை என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுறான். இவர் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டாருல்ல. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு என்னன்னு சொன்னா, என்ன இந்த கல்லின் மேல் உன் பாதம் கல்லில் இடராத படிச்சு அவர்கள் உண்மை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அங்க கொண்டு வானா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி

தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதுக்கு வாழ்க்கை, வெளியில எடுத்து போட்டா கொஞ்ச நேரத்துல அதில் உசுர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும். ஆனா நம்முடைய முக்கியமா நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் டே அண்ட் நைட் அனுப்படினா அது கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படும். ஆனப்பட இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீதம் 107 வாசிக்கிறபடி சங்கீதம் 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாரா? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில

வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்து வந்து பிள்ளையில டே கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனோட வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் அதை பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன், இட நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது, ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் அந்த ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன் மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யறானா, என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு ஒரு காலகட்டம் வந்துச்சு. எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தையை கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையென்னா நாங்க நிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னோக்கி போறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படி ஒரு வறட்சியான சூழ்நிலையில இந்த உலகத்துல வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்துல பலவீனம், மனதுல சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துல எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். ஆனால் அந்த காலகட்டத்துல எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 23 நீ இதை சொல்லு, வார்த்தைய சத்தமா வாசி. அப்போ எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை, அப்ப சிக் லீவ்ல வீட்டுல இருக்கணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது அடியும் என்னை தேட்டும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திர நிரம்பி வழிவந்து ஜீவனுள்ள நாள் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்துல வாசிப்பேன், மட்டுப்படி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவேன். அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொற்று குறைவும் இல்லை, ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்னு திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவேன். என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட என் பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா, அப்ப இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனுப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தைய அனுபவ ரீதியாக அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய, வசனத்தை அனுப்பி
சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்லுறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 அதிகாரத்துல இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்க வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 32:8 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேல 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவையே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணின்னு சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாயிருப்போன் யார்? அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுற இந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும்? அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது. ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்ணுறாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை நாங்கள் எனக்கு என் மனசில் ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 நாங்கள் வாசிக்கிறோம் இந்த 4-5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கின இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்ன பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு உங்க அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துல தான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு, அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாக அப்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போவோம். அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம்,
எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்குமெண்டா நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்க அதை ருசிச்சு அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, The Lord is my shepherd, I shall not be too குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில் அவனுடைய வேலை எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றேங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி, அமர்ந்த தண்ணீர் குழந்தைகளை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டுல நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து அந்த கரடிட பிடியிலிருந்து எப்படி தண்டி அந்த ஆட்டை ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடு தானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீது வாழ்க்கையில கோலியாத்த மேற்கொண்டார். கோலியாத்த ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த பிராணவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது. ஆனப்படி நான் இந்த நேரத்தில் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு சில வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவில் 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்கள் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்ன முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதிலிருந்து மரம் முளைச்சு இன்றைக்கு செடிகளாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதான், அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அது நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சி வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதண்டைக்குள்ள ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் இதுங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 4:00 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனோட விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்படுற பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும் சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன? எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறத போல கண்ண நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறத வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதை போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு? பிள்ளைக்கு பால் வேணுமா? பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா? என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உங்களோட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய இதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளை கேட்டு தண்ணி விடுறத போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் முறை வருதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க? உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால் பார்த்து வாயால் பேசி காதால் கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசில் வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேன்னா இப்போ மறுபடியும் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்க காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தாக தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது. இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க, கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை உங்களோட கண்களால பார்த்து இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்க விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்க செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16வது வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என் குடும்பத்துல என் கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்கள நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த உறவுகள் தேவனத்திலிருந்து வரப்படுறது சொல்ற, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல, இது 17வது வசனத்தை, நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்கள்ட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்ற குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது, ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், எபேசியர் 1:20, எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ இயேசுவ தலையாக தந்தருளிட்டான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் நான் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அந்த ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்டிருக்க வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க. அவர் உட்காரம் செய்தார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதல்ல. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மளோட குடும்ப அங்கத்தினர் நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமில்ல, எங்களை முழு குடும்பத்தையும் அப்படி செய்யறார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய 3 சொல்லப்பட்ட ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம் இந்த காரியத்தை பாருங்க. 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தரார் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 9:9 எங்களுக்காக இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காகவும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமையில் ஊழியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள்ளே இயேசு பெரியவராயிருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கெடுக்க சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில் நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழிய செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுது அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஆமென். நன்றி அம்மா. அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
3: நன்றி தந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
2: தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட் சௌரி. போனை பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: கேக்குது, நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். தேவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதற்கு பதிலாக அவருக்கு ஆக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலைன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களாம், நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசலில் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்கிருந்த சௌதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்கப் போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறது என்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாட்டு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்களை வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பொதுகளுக்காக ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக, இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக, அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை, நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன், ஜெபியுங்கள் அம்மா.
1: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா, ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியாக்கத்தாவே இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்க நம்பித்தான் சுவாமி எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியாய் உங்களோட உக்குற கோபத்தை ஆற்றும் படியாய், அந்த ஒரு மோசே தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர். அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமெனப்பட்டவர்களாய் இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்களை செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமை சொல்றது எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேணும் எதற்காய் ஜபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமை சொல்லோடு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில அடிமையனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கத்தாவே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே முதலாவதா இந்த வல்லமையின் ஊழியத்தை நடத்துகிற கத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வல்லமை நிலைகள் ஊடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறது சுவாமி ஆண்டவரே கத்தாவே இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி இதுவரை நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கத்தாவே வின்சென்ட் ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும் ஏனென்றால் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே எனவே கத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா அது மட்டுமல்ல கத்தாவே இந்த கலியத்துக்குள் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரை கத்தாவே இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கத்தாவே தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பலப்ப உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளே கத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்கார உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரே கத்தாவே ராஜா இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உங்களுடைய கருத்துக்குள்ளே தருகிறோம் நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா அதே போல் ஆண்டவரை கத்தாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி சுசி பிரபாகரதாசுக்காய் வருகிறோம் கத்தாவே அது மட்டுமில்ல ராஜா வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரத்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்கள் வருகிறோம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய் அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கத்தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஊன்றி ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதா இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்கத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன் போடுங்க ராஜா தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்கள் கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடிக்க தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம் அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே நடத்துகிற அந்த மகளையுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஓட

நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சிறிய பராயத்திலிருந்து இந்த சத்திய வசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அது தொடர்ந்து மோட கத்தாவே சுவாமி. என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறைவே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரைக்கு தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரைக்கு தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரைக்கு தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் ஆயிரம் வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்த தோடுக்கத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே இருக்கிற ஆண்டவரை இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தர உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கத்தாவே. அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கத்தாவே சுவாமி. யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரைக்கு தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம், வீடுகளிலே இருக்கலாம், அல்லது எங்கு எங்க தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரை வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும்படியா மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும்படியா கத்தாவே. அது மட்டுமில்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டுக்கத்தாவே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரை இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரை கத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கத்தார். 20க்கு மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி. 60க்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. இப்படி மரணங்கள் 5 கண்டங்களில் மேத ஒரு வழியில கத்தாவே. விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் ஆண்டவரை கத்தாவே. ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா. அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவாய் தவிப்பார்கள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே. அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கத்தாவே. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கத்தாவே. அது மட்டுமில்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்கட கண்களுக்கு முன்னா இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி. ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூடி நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா. நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கு நீங்க சமாதானத்தை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரை கத்தாவே. அப்பா இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்க சிந்தை உள்ள ராஜாக்களாய் கத்தாவே சுவாமி. வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரை கத்தாவே காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான
மனங்கள் ஆண்டவரே, சதியான இருதயங்களா, இரக்க சிந்தை உள்ளவர்களா, ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கெத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான

0: காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே, ஐயா படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே, போதை வஸ்துக்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி, தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்து கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படியா, நாங்கள் ஒரு பாரத் ஒரு கூட்ட சேனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கு என்று எழும்பட்டும் ஆண்டவரே, உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜபத்தை நடத்திய ஆண்டவரே கர்த்தாவே பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்கள் திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ ஆண்டவரே, வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கர்த்தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடி கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே, இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் பொல்லாத சத்ருவானவன் கொண்டு வராத படிக்கத்தாவே இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்கத்தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இதிலே பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் போற்றியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்கத்தாவே இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போகிறபடியா இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு தேவ சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அம்மா.
0: ஆமென் ஆமென் பிரதர். God bless you. God bless you.
1: God bless you. அம்மா நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 நிமிடம். திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கியிருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

0: தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்திலே 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்திலே 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
1: ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்தமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னனாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்ணுறது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோடு அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தாந்தோ அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதயா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவளுடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவளுடைய நிலைமை எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன், எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவு செய்ய நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும். உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும். உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கணும், தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். எழுதுங்கள் அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0024-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0024-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் பாலா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ஓ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் இப்போ நல்லா இருக்கேன்.
1: ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சில சிறு மந்தையே பயப்படாதே என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவருக்கு உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், 7:7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள, சாரி, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினைய போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேல நீங்க பார்த்தீங்கன்றால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில அந்த தேசத்துக்கு பிரியமானுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானுடைய, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையா இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையிலே அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது, அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறையாக்கள் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களை, எங்களுத்துல உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதிலும் நாங்கள் இயேசுவுக்கென்று செய்கிற காரியத்தை அவருக்கு கனப்படுத்துவார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கைகள் தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறொரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்தாங்க, சபை நடந்து கொண்ட காலத்துல ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே யோவானை 10 மிதிவுக்கு அனுப்பினான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். அதுக்கு பிறகு நாங்க பாக்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால், கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இது ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார், கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார், வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார், பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட்ட அவர்கள் 17 மில்லியன் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, அதில் 8 மில்லியன் அமெரிக்கால இருக்கிறார்களா, மிச்சம்தான் அங்க ஒரு 9 மில்லியன் கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் எப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்துல இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே விடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, எவ்வளவு தூரம் தேவனுடைய ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது. பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதுல படித்து கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரோட்டஸ்ட் எல்லாம் அதில் புரோட்டஸ்ட் சமயம் என்று வந்தது. அவர் புரோட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டார்கள். ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கத்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன்பால் என்றவர் அவர் ஒரு புரோட்டஸ்டன்ட், அவர் சீகன்பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரள் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று. இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் பொழுது இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்பொழுது இருந்தார்கள். அதுல ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதென்றான், ஒருவன் இயேசுத்தாப்புறம் உன்னுடைய என்னுடைய கரங்களை உன்னுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்ப அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டதா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்குதான் பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்க இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்யறவர்கள், உண்மையாக உதவி செய்யறவர், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாகி வைப்பேன். இன்றைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு வேற மார்க்கத்துல வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்துல நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்தரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான இன்னைக்கு எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சு கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திரிச்சு திரிச்சு திரிச்சு சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை. அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்பின் இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கட்டளைகளை 2 கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்பு சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமானே இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரை ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறமாண்டு நிதானித்து செய்யும் பொழுது அது கர்த்தர் அவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை வைக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு இரட்சகராய், மேய்ப்பராய், மீட்பராய், ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்தை பார்த்தா நாங்க இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தளவு இல்லை, டென்மார்க்கை பொறுத்தளவுல 5.7 மில்லியனுக்கு மேல இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்க இல்லாத உண்டா? யோசிச்சு பாருங்கள், யூதர்கள் போகாத இடம் உண்டா? அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதர், உலகத்தில் பிரியமான உள்ள எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற, அவர்களோடு இருக்கிறவர் கரம் பலத்தது. அதாவது இஷ்ட வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்டவேலுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பு இல்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் நான் ஆராதிக்கிறேன். பிரியமானை, மனிதன் இன்றைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு வளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசுவோம், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜெபத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், மத்தியிலுமங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களை உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய, எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்ய, எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனிடத்தை எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறு மந்தையாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தே என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அடவரே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவிய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். இது கூலியை செய்வதை ஆசீர்வதிக்கிறோம். அடியே நமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதா,
1: ஆமென், ஆமென். மிக சிறப்பான செய்தி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த பின்னுக்கு உள்ள வசனம் தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மை என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையை ஒரு கேள்வி

0: தெரியப்பட்ட டெனிஸ் சேர்ச்சிலிருந்து பேராக்கட்ட கொடுத்தார்கள். எக்கல் ஓட்டுகின்ற ஒரு வெளியில போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்த பொழுது மறுபடி திரும்ப ஜனங்களை கத்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் சேர்ந்தால் எங்களுக்கு இருந்த ஒரு கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அது பெருசாக கொண்டு வரும். நேரத்தில் உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம் என்றால், நீங்க இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. என்னென்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன், நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவணும், நேரங்கள், புரோகிராம்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ரெண்டு பேரையும் அதை செய்கிறது என்பது அது கத்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்களும் அதில் சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன், ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறது என்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல், புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா. ஆனால் அந்த ஊதியத்தை கூட 3 மாதமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோகளை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா. அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காட்சியில் அது ஒரு அழைப்பு, அது தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவருடைய ஊழியங்கள் இருந்தது, அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுகப்பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ளவிடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
0: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்தேன். அந்த சொன்ன அந்த அடிப்படையில இருந்து தாங்கள் எப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம்னு அந்த சொல்லும்பொழுதும் மேல நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கத்தர்தான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையலை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையலை குறித்து உலகம் முழுக்க அவங்களை குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பிப்ப நாங்க எங்களை பற்றவேக என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் என்ற அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களில் உங்களோட பாடல்களை அனைமா போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர்கள் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலான்ற அந்த கருத்தை அவர்கள்

0: அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள், அது எனக்கு ஞாபகம் பெறல. உடனே பின்பதாக
1: அது ஒரிஜினல், என்னுடைய சொந்த பாடு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாம நான் இலங்கையில் நீங்க வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சார்ஜ் எழுதி என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டு அங்க ஸ்டூடியோல அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்ல எடுத்து நான் இந்த மொழியில உருச்சின மொழியில பாடினது. ஆனா சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் வந்து வாங்கினோம். ஆனா அவரோட பேசி கொடுத்து சொன்னா நீங்க எவ்வளவு ஒண்ணுமண்ணா பாடுங்க, லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோசை எழுதினதை நீங்கள் ஆர்வம் எழுதினது எப்படி பிரசித்தப்படுத்துவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டது. மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வன்றா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
0: என்ன தப்பு? முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாள்ல உங்களோட பேரு பக்கத்துல இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
1: ஒரிஜினல் நான் தான். அவரோட நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன அவங்க சொன்னவங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதை எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தந்தா அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
0: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம். உண்மையை தேடுவது என்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு. ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது, பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. இதை பேசினால் நாங்கள் தப்பாக போகிறோம்.
1: அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேரில் வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாற்றியிருக்கிறாங்க. ஜோச்சன்னு சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களாம் அவங்களோட ஸ்டூடியோவில் நான் செய்தபடியால் அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க பாட்டு. நான் சரி ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுனேன். ஏன்னா எல்லாருடையும் வழக்கார முடியாது.
0: நாங்கள் இப்படி தான் எங்களை டிவியில் போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவருடைய, அதாவது பாடலில் யூடியூப்பில் போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களுக்கு டிவியில் போடுறதுக்கு இது ஒரு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதில் இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்துட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயாக தரமாட்டார்.
1: வருமானத்தையும்
0: எடுக்கிறாரு, அத மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாதுன்னு இப்படி நிறைய இருக்கையா. நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலே பொழுதுக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 2 நிமிடம் அதை கேட்டுட்டு பின்பதாக.

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி போட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள் அப்ப என்ன பாலசுப்ரமணியம் சொல்லுவீர்கள், அவர் வெஸ்டின் சாலமோனும் சாலமோனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுற அந்த டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர், இந்த நாள் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, Unit 13 Scarborough, Finch and Finchdene Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்தில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடையாது, 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோடு இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்பினீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்குத்தத்தங்களை சொல்வது, வாக்குத்தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இது ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதில மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டே ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம் அது. உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகையை அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, உதயம் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல, பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களில் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாளம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல, எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கத்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவி இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை விசாசதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா, உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான், ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொண்டுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்மனா அப்பா நம்ம தலை தப்பிச்சது, நல்ல வேலை சிங்கம் நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை, என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள்ள இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இடத்துல 600 பேர் இருக்கு, ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 people, அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்கெல்லாம் செத்து, ஆடு மாடெல்லாம் செத்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுலுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே, அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவனுடைய மனைவி பெண் பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாயி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாயி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்திட்டான், திடப்படுத்திட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு, அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏபோத்துட்டு விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டு போனதெல்லாம் திருப்பிக்க வேணான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒன்னு சாமுவேல் 19:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான், ஒன்னும் குறையில்ல, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும்னு நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமா இருந்த காலங்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களை வந்து நம்முடைய சபைகளில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அங்கே வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டில் மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல விசாரிக்க நான் போனேன். எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா, ஆனால் ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்த டெத்து, அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி தான் கர்த்தரே பலப்படுத்தினார். தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் செதறி போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. அத அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. அவங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தான்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகுக் 3:17-18, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தெல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 Samuel 2:1 களி கூர்ந்து பாடுகிறாள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். இந்த அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்தில் இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகுக்கு திடப்படுத்திக் கொண்டது மாதிரி, இந்த அண்ணால் திடப்படுத்திக் கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம், நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதெல்லாம் இழந்தனா அதெல்லாம் ரெண்டு மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது, இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம். சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டாக தான் இருக்கும், குட்டி சர்ச்சாக இருந்தால் கூட, பெரிய சர்ச்சாக இருந்தால் கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில, அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84 சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட. சர்ச் சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்தில் பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன். எம்சி பண்றவங்க மறக்காதீங்க, 84 சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் மேலானது. பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பாக்கியவான்கள். 122 சங்கீதத்துல, 27 சங்கீதத்துல, 65 சங்கீதத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு, அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒரு அருமையான இடம், விலை அதிகமா இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனால் ஆண்டவரே ஃப்ரீயாக கொடுத்தாரு, ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னாரு, ஒரு நாள் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம், அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்தில் அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்துல இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டுல வாடகை கட்டத்தை நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்த நான் ஃப்ரீயா கொடுப்பேன் என்ற ஒரு மனசுல நினைச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு, அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ஒரு 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. நான் இதை, இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண்ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத, என் பிள்ளைய கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த மூணு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது, தேவனாகி கத்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கத்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க, நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளவு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன், ஆண்டவனுடைய சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இத ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கத்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகுனான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், 2 சாமுவேல் 5:10. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீ இழந்தது எத்தனை, 1ஆ 2ஆ பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன், நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல, ஐ கான்ட் டூ எனிதிங், என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கை மீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போகுது, பிரிவினை, டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கை விட்டு போச்சோ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இறக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியலிடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உமை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள்.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நிறம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி பிரீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்காவுக்கு
0: ஒன்று மாதிரி ஒன்று வந்தேன் இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போகுது. அவருக்கு ஜெபிச்சு கொடுங்க.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பரி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுபிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களையும் பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கிழமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்தில் நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம். வணக்கம்.
2: நன்றி ராஜா, நன்றியோட துதிக்கிறேன் ஆண்டவரே. சோத்ரமப்பா ஆண்டவரே, இந்த பாடலை உங்களோட கழுத்துல வைக்கிறேன். ஜெயசிவன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரே.

மேலே நெருங்காது சாத்தான், பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இருக்கவோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. உலகிலே இருக்கோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமே
1: ஆமே. நன்றி அம்மா.
0: ஆமே ஆமே. தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இப்போ மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த முன்

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவித்து. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா.
1: நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி
0: இருக்கிறாங்க?
1: நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
0: வேலைன்னா வேலை போயிட்டு வாரத்துக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே சரி, கேட்டு சொல்லுங்க அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். ஓ பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஏ அப்படி மறக்கிறீங்கள். சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பரை. நான்
2: எடுக்கிறேன்.
1: அவன் நல்லா இருக்கிறான்மா, வருவா கூடிய விரைவு. கதியில வருவா? கண்டிப்பா.
2: அகவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமதைய உள்ள நிரம்ப இறங்கி வாரு நீ. நிலநடைய நிரப்பிடுமே நிலத்தினாவியே, ஜனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நடைய நிரப்பிடுமே நிலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும்

0: நன்றி அம்மா.
1: எங்க
0: மழை வேற இல்ல, சில இடங்கள்ல
1: மழை
0: இருட்டா இருக்கு. வெளியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்கள கனா இடைய கேப்பா. வேற யார் கனா? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே, சரி சரி, கவலைப்படாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனை மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை. அந்த வகையில பார்க்க போனா உங்க கர்த்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறார் அம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி. ஆமீன். நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சௌரன், நான் மேரி.
0: ஆமா அம்மா, எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு
2: அவட குரலை ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
0: அதான் இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாங்க. வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்து எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்ல. ஆனா அந்த விதத்தில் பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜபிக்கிறாங்க.
2: என்னுடைய
0: வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள் நல்லவர். அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோமில இந்த வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பான்.
2: அது வானொலியே கேட்டு கேட்க அவைகளுக்கு அவையிலே துக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும்
0: தானே,
2: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை
0: தானே. வந்துட்டீரா வீட்டு அன்னைக்கு நிக்கிறீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போயர், மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்லை தானே.
0: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி,
0: அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடார வாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக.
3: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ,
2: ஒருபோதும் கைவிட மாட்டீர், அம்மை ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஆமென் ஹிருதயவரை நடத்துவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை உங்கள் வேற பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
0: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீங்க?
0: ஆமா, சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென், ஆமென். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரன் தகப்பனே,

மனிதர் தூற்றும் போது உங்கள் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னையாள் கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்றி.

0: அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நிறம் கலையத்திலே 11:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அழைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க ரீட்டம்மா?
1: இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா. ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான அவரே.
0: ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையாண்டு நான் சொல்றேன். எப்பொழுதுமே இல்ல, நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். ஆமீன். உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும். சீசன் துவங்கிட்டு அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க? வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரிகிறே இல்ல. ஆனா கேட்டா சொல்லுவார்கள், போன வாரம் தான் வந்துட்டு போனான். என்னட்ட வாரம் இல்ல, மொன்றியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோவுக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: ஆமீன்.

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அஞ்சானம். சிங்கத்தின்

சாரகை பொழுண்டு இளங்கினே துச்சர் பாதை விட்டோடி வரைவித்தாலும் பாதை காட்டவும் பாது காத்தும் பா

0: ஆமீன். அருமையா, நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கல, நித்திர அடைஞ்சிட்டு
1: இருப்பேன்.
0: கூப்பிட்டேன் வல்லமை நிலைகளால நம்மளை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்னலாம் இருக்குதோ அதில் இன்ஸ்டாகிராம் ரெண்டு நிமிஷம் கூட போடலாம்.
0: ஆமாம் ஆமாம்.
1: யூடியூப்பும் அவ்வளோ தூரம் நான் சரியாக இந்த போடுகிறா இருக்கு போடலாம், ஆனால் கொஞ்சம் கூட
0: போடலாம்.
1: அதை நாங்கள் ரோட்டில் இருந்து பாடுற பாட்டு தான் போட்டிருக்கோம்.
0: ஓ,
1: முள்ளிவாக்கால்
0: கூட்டு நடந்துட்டு வருவீங்கள?
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடத்தினாவே சேர்த்து
0: எனக்கு
1: அனுப்பியிருந்தீங்க.
0: அதான் கேட்டேன். தெரியும் தெரியும்.
1: கண்டிப்பா.
0: அப்படி நேரங்கள்ல என்ன சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் யோசிக்கிறேன். பேச போறல.
0: அப்படியா?
1: அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து
0: அநேகர் படித்திருக்கிறார். அப்படி இத்தனை பேர் போதர் கூட அதால போயிட்டு ஓகே, எனக்கு ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்து பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதையும் கொடுப்பேன்ட்டு போனானாம். அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
1: அப்படி அவங்களை நாங்கள் தெரிவு செய்ய முடியாததான் என்றாலும் நாங்கள் இருந்த காரியங்களை ரேடியோ நடத்திக்க நாங்கள் கிளைமையில ரெண்டு தரம் போய் கதைக்கிறோம், எல்லா இடைக்கு கிளைமையில ஒரு நாளைக்கு போய் கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த கொம்ப இந்த கனடா ரேடியோ ரேடியோ கர்நாடகத்துக்கு காசு கட்டாம நடத்தாது, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உம்முடைய பாரியாரும் இதை செய்வோன்ற இருந்தா அது காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா கனெக்ஷனுக்கு காசு யார் கொடுக்கறது?
0: ஐயோ, கனெக்ஷனுக்கு காசு, சேவருக்கு காசு யார் கொடுக்கறது?
1: அப்ப அதெல்லாம் யோசிச்சா அந்த ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு மண் கலைக்கிறத நான் கேட்டு இருக்கிறேன். அவர் நீர் நினைக்கிறீங்களோ நான் இந்த ரேடியோ கேட்கிறேன்.
0: அப்படியா கேட்கறீங்களா?
1: இந்த காலமே அத்திவரம் தொழில் போனாலும் இந்த ராஜ்யதசம் ராஜ்ய செடி மலர்ந்து போனாலும் ஒளிவரம் போனாலும் வந்தெல்லாம் அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். ஆனா எனக்கு எல்லாம் வந்து பிரதமர் பிடிக்காது. ஏனண்டா இந்த வீட்டை உப்பு இல்ல அடிக்கிற ஊர்ல பிரச்சனை வருது, சமுதாயத்துக்கு உதவாது. அவன் தீக்கதரிசி சொன்னான், அவன் தீக்கதரிசி, அவன் காடு மேலேயிருந்து யோவான் சனம் மாதிரி பரதேசி வச்சிருக்கீங்க ஆக்கலாம். அவங்க அவங்களோட வந்து எங்களை ஒப்படையில
0: கண்டிப்பா ஒப்பிட முடியாது,
1: ஒப்படையில அதெல்லாம் பாருங்க லேசா சொல்லிட்டு போகலாம். சொல்லுவார்கள் அவர்கிட்ட அவர் மகன் அவர் மகன் அக்ஷரம் பட்டவர் தானே, சுகம் மனைவி சுகமா மனைவி சுகமா இருந்து உன் போயிட்டு அவர் டைம் வந்துட்டுதான் போயிட்டோம். அதுக்காக நான் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கல, அழுக வெறும். ஆனா எங்கட மனதுக்கு அழுது போட்டு எல்லாத்தையும் அடக்க முடியாது. இருந்தாலும் சில நான் இந்த இரங்கல் ரோடு கூட சிம்பு குழி சிவச்சிலவே இரங்கல் ரோடு அழுக வந்துட்டு அப்படி இருந்தோம். நான் அடக்கி கிடைக்க ஒரு மாதிரி அந்த இடங்களோட போது அந்த தந்த நேரத்தை நான் கவ பண்ணி முடிச்சுட்டேன். அங்க இருக்க அதை நான் அங்க அந்த சபைக்கு இருந்தாங்க நாங்கள்
0: எல்லாரையும் ஒரே ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைஸ் பண்ற மக்களை பார்த்து நான் கேட்கறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணீங்க? அங்க இருந்தா எடுத்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே முதல் நாள் இல்ல இல்ல அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல, அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது. நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலையத்திலே 12:10 வியாழக்கிழமை காண காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து உயிர்ப்பு பாடலே கேட்க இருக்கிறோம். நீங்களே எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போதில் அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தானாக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி. அதனால் தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல். பாடல்கள் எல்லாமே இதை பாடியது பாஸ்டர் டிஜி சீகர் அவர்கள். அந்த பாடலிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌதரியை ஆண்டவர் அந்த சௌரியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலை, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒலிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலை சௌரி மெரினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒலிபரப்பாகிறது.

0: தென் இந்தியா.
1: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பை தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். ஜெர்மனிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலில் ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்களம்மா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவில் இருந்த அருமையான தாயார் ரீட்டா அம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன், அந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: சொல்ல போற ஜெபமே என் வாழ்க்கை.

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டுமாக ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌதரி கேட்டிருந்தார்கள், சௌதரி மெடினா அவர்கள் மீண்டுமாக இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதோ சௌதரி மெடினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலை கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை வழங்க இருக்கின்றார்கள்.

0: வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சீசர் டாக்டர் ஜெயந்தி பெடரிக் அவர்கள். அவருடைய அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர் கெட்டிங் பெட்டர் தான், நல்லா இருக்காங்க. உங்க ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீ தாமே திறக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரி நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்த நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீ தாமே ஆண்டவரே சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17. அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 12:12. அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றின் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 எசேக்கியல் 36:27, அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6. அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை இவற்றை குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23. நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவனால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:5-6. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்கென்று விதைப்பதற்காக நமது வாழ்விற்குள்ளே தேவ வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேதவசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லா விதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது சங்கீதம் 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8. இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்த தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வரும் ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி. காட் பிளஸ்.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:13 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திரே 1:15. வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்காக தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துக்கிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளைய ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களில் நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்முடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க, நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமாக

இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷ்னலாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த எமோஷ்னல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கர்வமோ இல்லை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மாறக்கூடியதாக ஆகிடுதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷமானவனாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் எமோஷ்னலாக அதை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்பட்டு என்னுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போய் எல்லாமே ஹாப்பினஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேனே தவிர, எந்த நேரத்திலையும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதை பற்றி நான் யோசிக்க போகிறதே கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இமீடியட்டாக எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்லை ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையும் வந்துருச்சுன்னா, இது அப்படியே கண்டினியூஸாக வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதாக மாறிடும். எப்போ பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு ஒரு பொறாம மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு, எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ளே அது வந்துருச்சுன்னா, இமீடியட்டாக வந்தது ஒரு லாங் டேர்மாக எனக்குள்ளாக தங்க ஆரம்பிச்சிரு. இது தொடர்ச்சியாக என் வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு நான் எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க, எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவை தான், அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரின்னா, ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்தில் சண்டை போடு, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்களா, இங்கே இந்த என்ன ஃபைட் ஆர் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இது நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே ஒன்று எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதாக ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் லெவலையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்கள் எமோஷ்னல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா, கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனு, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தறிஞ்சு பேசுகிறதா, இல்லைனா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைனா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, இந்த நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாறக்கூடியதா
மாதிரி எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா, உங்களே நீங்க கேட்டு பாருங்க. கிடையவே கிடையாது. எவனோ எவ்வளோ

0: யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை தவறா பேசியிருக்கிறாங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதையே போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறிச்சே, என்ன நடக்குமோன்றதை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான். இனி என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்ல வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்களா பாஸ்ட் டென்ஸை பத்தி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா, இருந்து ப்ரெசண்டான ஒரு லைஃப்ல லீட் ஆயிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளா இருப்பானா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்ட் என்னுடைய பிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல மெயினா எந்தெந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி, நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சிருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்க கூடியவங்களா ஆயிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினைச்சு வச்சிருப்போம், அவங்கள வந்து அவர் அவர் சிச்சுவேஷன்ல ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், இவன் வாழ்க்கை இப்படி மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போற நேரத்துல யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏத்துக்கொள்ளவே மாட்டோம். ஏன் நான் சொல்றது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ, இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்றாங்களோ, இமீடியட்டா நம்ம அதை பிரேக் பண்றது, நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணாதான் எனக்கு ஒரு சக்சஸா இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்துல நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ள வரோம் பாருங்களேன், அப்பதான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க, செஞ்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை அவனால முழு கவனத்தோட செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்றதே மனசுல வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிடுற சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. நிறைய நேரங்கள்ல இந்த பீப்புளோடைய இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க, தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாமல் தனிமைப்படுத்தி கொள்வது, ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. இது எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா, ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. யாருக்கிட்ட, உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருக்குமே நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்ல கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்குது. நீங்க இப்படி உங்க வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறி போயிடும். நீங்க அந்த உங்க அந்த கில்ட்ல இருந்தும் வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதில என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்க கூடியவனா இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்துல ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதில சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்க கூடாது. அதே வாழ்க்கையில அந்த பதில நான் பிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு திரும்பி அவனு அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்ம கிட்ட அப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும், கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால், நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகடகடன்னு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிக் கொண்டு வந்து இமீடியட்டா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிக்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யறேன்னு 4 பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமா உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இதில் என்ன செஞ்சிடறாங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுற்றி கமெண்ட் பண்ணுறவங்க உண்மை தான், நம்ம வாழ்க்கை இவங்க சொல்கிற இந்த கமெண்ட்டு தான் கரெக்டாக இருக்குது, நம்ம இப்படி பண்ணுற பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பற்றி இத்தனை பேர் சொல்கிறாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை கொஸ்டினுக்கும் அவங்க லைஃப்பில் என்ன ஆன்சருன்றதை கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவலில் நிற்கிறோம், என்ன செய்ய போகிறோன்றத நம்மளை நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
1: ஆமென். டாக்டர், இன்றைய நாளில் நல்ல ஒரு டாப்பிக்கை பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன் சவுத் ஏசியா மக்களில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கொமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கி கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது அதுக்கு சரியான வகையில் நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385569 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் டாக்டர்? நல்ல ஒரு டாபிக் அண்டை பேசுகிறீர்கள். இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு உணர்வு தான், அது இருக்கிறது இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
0: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்பை வந்து நம்மளே அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதில கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
1: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஈவன் சில சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜெபிக்கிற மக்கள் ஜெபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவர்கள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். 1 வாரம் 2 வாரத்துக்கு காண கிடைக்காது. கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறதில்ல. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறி விடுகிறோம். இன்றையனால இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
0: Thank you, brother.
1: அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை அவங்களுக்கு.
0: ஆமென்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்புடன் இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம்ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com
2: நேரம் கலையதிலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரியை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள். மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக
3: ஆண்டவருக்கு
2: உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது பெலனாக இருக்கும் பொழுது நான் கத்தோட வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு
2: தருவேன்.
3: நாட்கள் பரவாயில்லை, இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வர நான் செய்து தரேன் பிரதர் உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றி அம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, Esaiah 51, வெளிப்படுத்தல் 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கள்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதியான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெர்சிமேசின் எல்லை மற்றும் அவைகளின் பிறகே போனார்கள். பெர்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெர்சிமேஸின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் பலசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்குரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்குரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நுழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்குரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வெளிச்சப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோடைய யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிச்சருப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்திரியை துன்பப்படுத்தினது. இஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த இஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது இஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலிச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலிச்சற்பமானது இஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13வது அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலிச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலிச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலுசற்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நன்றி சௌரி பிரிம்ரோஸ், மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜபிக்கிறோமா.
3: ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
2: தேங்க் யூ. ஜெசந்தா
3: ஸ்ட்ரீம் கேட்டதா சொல்லிடுங்க.
2: கண்டிப்பா சொல்றேன்.
3: சொல்லு.
2: ஓகே, தேங்க்ஸ்.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்க இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
5: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதிஉயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரெண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
6: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
5: முன்னதாக ஈரானின் அணுத்திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணுசெறிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் 3வது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணுத்திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
7: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும் உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும் களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணுத்திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணுத்திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா? இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
5: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
8: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது, பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின் போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியையே கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட இரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் இரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்து

0: மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். வேறுபட்ட சம்பவங்களில் இஸ்ரேலிய வான்வெடி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 20 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மத்தியஸ்தர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியே உள்ளன. இதுகுறித்து தற்போது கெய்ரோவில் பிபிசியின் காசா செய்தியாளர் ரூஷ்டி அபு அலுஃப் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
1: கத்தாரில் நடைபெறுபவை குறித்து மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள் திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
0: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
2: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
3: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
2: இன படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100 மேற்பட்ட அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர் குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
4: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
2: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
5: காசாவில் குழந்தைகள் நீண்டகாலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
2: 45 மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
6: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
2: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடமில்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
1: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
2: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
0: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போர் குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
7: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
8: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online. Broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
7: அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கர்த்தருடைய கிருபையினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் அம்மா.
1: ஜெசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சோமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன்னு நான் நம்புறேன்.
1: ஆமென்.
0: இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது.
1: பரவாயில்லை,
0: சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கொடுத்திருந்த நல்ல அருமையான நேரத்திற்காக எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே கர்த்தாவே, அவர்கள் சீக்கிரமாய் அப்பா அவங்களோட ஊழியத்துல வந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய தேவனாகிய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இதில் உதவி செய்கிற இந்த வானொலி கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபு, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். என்ன வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்க பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது, ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில ஈடுபடும் போது, தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு, எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று Luke 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமா வசனமாடு சொல்லலாம், ஆனா இது ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம், ஜெபிக்காம இறங்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்களோட வாகனத்தை பார்த்து காத்து கொள்ளும் ஆண்டவர், நாங்க போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்க போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் வந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. மாட்டவ ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக்பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாரா. அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா, இல்லை இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனால் அதற்கு முன்பு அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்போ நான் அதில் என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும்போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனால் அதற்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதில் உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்க பின்னால உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜ்யங்கள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போஸ்தலனாகிய யோவன் எழுதுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும் தான், பணமும் பேரு புகழும் எல்லாமே நமக்கு அவசியம் தான், அது வேண்டாம்னு சொல்லல. ஆனா இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணம் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாம் அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நம்ம பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஒருத்த மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாளும் மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவன் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்கா அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தத்துவ ஞானி இருந்தாராம். அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம். படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாரா, அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகொட்டியை பார்த்து கேட்டாரான், ஐயா உங்களுக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகொட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழலில் சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கும் போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவஞானி தண்ணீருக்குள்ளே விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுக்கரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு எதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமில்ல நம்மை மாத்திரமில்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமில்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இதில் தவறி இருப்போமானா தேவனாய்யா கர்த்தர், அப்பா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீ ரட்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசி அம்மா. அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: பாஸ்டரையும்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

0: வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது திறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறேன்.
0: ஆமீன். மிக மகிழ்ச்சி உங்களுடைய குரலை மீண்டுமாக வானொலியில கேட்கிறதுக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஜப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். சுருக்கமாக நான் என்னது அளவை சொல்கிறேன். இன்றைய நாளும் 3 செய்தியாளர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். மற்றும் நீதிமொழிகளை வாசித்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சௌரிகள் பாடல் பாடி விருப்பு பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சௌரன் செல்வின் ஜெஸ்வராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சௌரி உங்களுடைய சபையில் உள்ள சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தர்கள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சௌரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜபத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சி விளம்பரம். இவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயார்களாக எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவாமா மற்றும் பவளவம்மா அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும் வாரிய பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, விதேவ வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 ஆண்டவரே 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையாயிருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான் குடும்பத்தை வின்சென்ட் சௌரன் வின்சனுக்காகவும் சௌரி ஜசிந்தாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமை நலிகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே 1:30 1:100 1:60 பலன் தரும் படிக்காக ஐயா இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலதொடக்க உள்ளங்கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கத்தர் ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய செய்தியை கொடுத்த கத்தாவே பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன் அந்த குடும்பத்தை கத்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உங்களுடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைக்கிறோம் ஐயா. இன்னும் நல்ல சுகங்களை கட்டளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழிந்தரலும் படிக்காக அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தும் படிக்காக குடும்பங்கள் பிள்ளைகள் பாண்டவரே தேவைகள் எல்லாம் ஊழிய பாதையிலே போகிற நிலைமைகளிலே ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க, சபைகளை பெருக்குங்க, ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அந்த இரண்டாவது செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஆண்டவரே டேவிட் கைவாளியம்மக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சகோதரனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கொருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கத்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும் படிக்காக அவருடைய தேவைகள் சரீர தேவைகள் அவர்களுடைய இந்த நிலை நேரங்களில் இருக்கிற அந்த தேவைகள் அந்த குடும்பத்தின் தேவைகள் சபையின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கத்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே காலையிலே கத்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதிங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கத்தாவே அந்த ஞான வார்த்தைகளை கத்தாவே காலையிலே வாசித்து கத்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கத்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும் படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கத்தாவே பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கத்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல்களை பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காகவும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அதை போல கத்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கத்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சகோதரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கத்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள் பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் படி கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் கத்தாவே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியே மையா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ சாட்சியாய் வாழ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஐயா உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றிக் கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும் படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழக்கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரியுடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியை பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா அழகாக வாசிக்கோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க. இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் இயேசுராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே அந்த நேரம் எண்ணங்களிலே எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன், அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கத்தாவே வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. அதை நடத்துகிற கத்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய் அந்த வசனம் அவர்களை விடுதலை படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே கத்தாவே இந்த இந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்தாவே ஆண்டவரே இந்த நோவா அம்மா பவளம் அம்மா இன்னுமாய் கத்தாவே அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா ஒவ்வொரு வரையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே இவர்களுடைய தேவைகள் இவர்களுடைய பிள்ளைகள் இவருடைய பேர பிள்ளைகள் ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கத்தாவே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற தனிமையான நேரங்கள் முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள் ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கத்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக வாலிப பிள்ளைகள் கத்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்து வர கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரே அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே கத்தாவே உன் ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே உன் சந்ததி மேலின் ஆவியையும் உன் சந்தானத்திலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே இலங்கை தேசத்துக்காய் இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும் தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கத்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கத்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி காலை எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கத்தாவே, சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவரவர் வயல்களுக்கு கத்தாவே, அந்த பயிர்கள் பாண்டவரை பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கத்தாவே, ஐயா துற்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கிற ஜனங்களாய் கத்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே, தேசங்களிலே கத்தாவே, இலங்கையும் சரி கத்தாவே, இந்தியாவும் சரி கத்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கத்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே, யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரே சிருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள்

0: ஐயா, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க. இந்த யுத்தத்தினால் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் இழக்கப்பட்டது, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் உணவு இல்லாதபடிக்கத்தாவே. கீழே விழுந்த உணவுகளை பொறுக்கி உண்ணுகிற நிலைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இறங்குங்க சுவாமி, மனதுருங்க கத்தாவே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தேவன், அதை செய்ய போதுமானவர் என்று சொல்றீங்க. அந்த நாட்கள் ஆண்டவரே கத்தாவே ஐயா குறைக்கப்படும் என்று சொன்னீங்கள். ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர், விண்ணப்பம் பண்ணுகிறோம். மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களின் செய்தி நிறுத்தப்படட்டும். இந்த ரஷ்யா, உக்ரைன் ஆண்டவரே, இந்த இஸ்ரேல், ஈரான் ஆண்டவரே, இந்த காசா ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே, உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த யுத்தங்களை ஓயப்ப அமைதி உண்டாகினாலும் அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கி பரம்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேசம் மனது, என் தேசத்துக்காய், என் தேவன், இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கத்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள், நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஒப்பு கொடுத்து கத்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கத்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கத்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றியம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்திலிருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குரு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களா தான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்திலே 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்திலே 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறீன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்கிறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையில இருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையில இருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வதவதன்னு பிள்ளைங்க, 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவான். அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி சேவிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை, அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோடு நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறேன்னாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவளுடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவளுடைய நிலைமையும் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன பலப்படுத்துற, அகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாவது உன்னுடைய அண்ணனோடாவது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோடு வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உன்னுடைய போகிற இடத்துல வருகிற இடத்துல ஆலயத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண், இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்ல, வயதானவர்களுக்கு கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்திய வசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்திலே 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாக்குமாரன் பரிசுத்தாவையின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை காலை 13 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10:14 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய மிக கூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்கிறோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இவாஞ்சலிஸ்ட் பீலா டான் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்திருக்கிறார். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்தில் 10 மணி 1 நிமிடம். சகோதரி, ஒரு வாரமா கொஞ்சம் சுகம், எனக்கு பரவாயில்ல. ஜெசந்தாக்குத்தான இன்னும் சுகம் பெறையில, பரவாயில்ல. முதல் விட பெற்றதா இருக்கு, தொடர்ந்து ப்ரே பண்ணி கொடுங்க.
1: கண்டிப்பா பிரதர்.
0: சரி, இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று புலம்பல் 3:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவரை, யாரையெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அவர்கள் அவரை வாஞ்சித்து நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா 8:22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யாது. இந்த சத்தியத்தை தான் அவங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 நாம் இப்படி வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்ன உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார்? இந்த சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத ஒரு நன்மையை கர்த்தர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு பெரிதான நன்மையை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதம்.

என்ன காரியங்களை செய்து நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி ஒரு ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். அப்படி சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்பப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், அவர்களை தான் நாம் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள், உதவி பெறுகிறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நாவு தாகத்தால் வரலும் போது, அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில, அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த காரியத்தை நாம் இதற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம். இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்திரத்துல அவள் போய் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டாமல் தூரத்துல அம்பேகிற தூரத்துல அவள் நிற்கிறார். ஆனாலும் பார்த்தா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது, ஒன்றும் அங்கே வாய்ப்பில்லை. அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு அவள் அழுகிறாள். ஆனால் கர்த்தரோ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பெரிய ஜாதியாக்கினார், அவனை கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினாரோ அதே போல் இஸ்மவேலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவையை அவர் சந்திப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எதை செய்து கைவிடாது இருப்பார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 42:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாராம். குருடருக்கு அவர்கள் போகிற பாதை என்னது என்பது தெரியாது. யாராவது ஒருவர் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். எந்த பாதை வழியாய் போகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த குருடரை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சேவை. குருடருக்கு தெரியாது எங்கே இருள் இருக்கிறது, எங்கே வெளிச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு அது இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஒன்றுமே தெரியாது. கோணல் எங்கே இருக்கிறது, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் அவர்கள் கோணலை செவ்வையாகவும் இருளை வெளிச்சமாகவும் ஆக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நம்ம குருடர்களாய் நாம் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய நான் கடந்து போகிற பாதை என்னது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம். ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை, நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருளாய் காணப்படலாம், ஒருவேளை கோணலா எல்லா காரியமும் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு, நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னார், அவர் நமக்கு முன்பாக போய் அவர் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாயிருக்க, இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் 2 Nehemiah 3:4 நாம் வாசிக்கலாம். 2 Nehemiah 3:4 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம்

0: கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் சங்கீதம் 40:16 நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அதை நாம் பார்க்கும்போது அதற்கு உதாரணமாக நாம் 2:20 யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்பட்ட போது அவன் யூதா ஜனங்களை எல்லாம் அவன் கூட்டி ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள். அதான் நான் பார்க்கிறோம் 3:4 வசனங்களிலே, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேட வந்தபோது அவர்கள் ஒருமித்து அந்த இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர்களுக்கு தீர்க்க தரிசினாலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவன் பலப்பட்டு அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான், எங்களுக்கு பலநிலை, இத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலநிலை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்ட அந்த யோசபாத் பாடகரை முன்பாக நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அங்கே அவன் போய் யுத்தம் பண்ணவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த 3 ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை 3 இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாறுதலை அந்த யோசபாத்துக்கு கர்த்தர் அந்நாளிலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 2:20:27 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்கள், அந்த யோசபாத் அந்த நேரத்துல அந்த விக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை அவன் தேட ஒருமுகப்பட்டதுனால கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறாண்டவராயிருக்கிறார். குறையாத நன்மை, பெரிதான நன்மையை அருளுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை, அவர் தேவைகளை சந்தித்து அவர் கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு இன்னும் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர் நம்மை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், நம்மை அவர் கலிகூற செய்வார், யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளில நாம் தியானித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட நாம் திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஜெப வேளை காய் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் குதிக்கிறோம் கர்த்தாவை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க தகப்பனே. அப்பா, உண்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை அருளி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர், உண்மை தேடுகிறவர்கள் உடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகவே ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தாவே நீர் கைவிடாதிரும் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கத்தர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, கோடலை நீர் செவ்வையாக்கும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது கத்த நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து கத்தாவே, அவர்கள் நீர் கைவிடாது இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உங்களை தேடுகிறவர்களை மகிழ பண்ணுகிற தேவன் எப்படி யோச பார்த்துக்கு கத்தாவே, யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதல் நீ கட்டளையிட்டீரோ அப்படியாய் கத்தாவே. உங்களுடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் கத்தாவே, எப்படி யோசபாத் ஆண்டவரே தான் பாடகரை நிறுத்தினான் என்று பார்க்க அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே கத்தாவே அவர்களுடைய எதிரிகள் வெட்டுந்து உளுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கத்தாவைகள் வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உமை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரே வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கத்தர் நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாராய் இருந்தாலும் எந்த இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, என்ன தேவையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் கத்த நீக்கி போடுங்க அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல வின்சென்ட் பிரதருக்காகவும் ஜெசிந்தா சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கத்தாவே. வல்ல கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நன்மையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்த அலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் இயேசுவின் நாமத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கத்தாவே, தடவுகளால் சுகம் மானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கத்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பா. உமை தேடுகிற ஜனங்கள் கத்தாவே, இதோ கத்தாவுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கத்தா, கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கத்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் ஆண்டவரே கத்தாவே, ரெண்டு பேரையும் கத்த தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கத்தாவே நீ மாற்றி போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளடுகிறோம் கத்தாவே அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். அவள் ஊழியத்துக்கு கத்தாவே உடல் பலவீனங்கள் தடையா இராதபடிக்கு கத்தாவே அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழு மனதோடு கத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தத்துவத்தை ஆண்டவரே நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீ அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பாடுகளோடு உபத்திரவங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கத்தாவே நீர் நன்மையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை கைவிடாமல் கத்தாவே நீர் அவர்களை மகிழ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தர். அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை புகழ்ச்சி கீர்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நன்றி சௌரி, நல்ல ஆசீர்வாதமான செய்திக்காகவும் கருத்தோடு ஜெபித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வருகின்ற எமது ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
0: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: நேரம் கலையத்திலே 10:22 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து 10:30 ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது.

என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவோம், உம்முடைய பாதம் சரணடைகிறோம். தகப்பனே, எங்கள் உயிருள்ள மட்டும் உமக்காக வாழ எங்களை முற்றிலும் எங்களை சமர்ப்பிக்கிறோம்.

0: நேரம் கலையத்திலே 10:32 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்துக்கிட்டோம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தையில் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்வின் தோல்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டுமானால், அந்த பதில், அந்த முற்றுப்புள்ளி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்கில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டால் அந்த வார்த்தை அவனை மிக நேர்த்தியாய் நடத்துகிறது. அவன் வழி விலகி போய்விடாமல் அந்த வார்த்தை வளமான பாதையில நலமாக அந்த மனிதனை நடத்துகிறது. உங்களுடைய வாழ்வில பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் உங்களை சுற்றி இருந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். அன்பு தெய்வ மக்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரும் ஆதாரம். நமக்கான பலன் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார், மகத்துவங்களை செய்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய வாழ்விலே நேர்த்தியாய் நிறைவேறட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகத்துவமான தெய்வீக வல்லமை உங்களுக்கு பரிபூர்ணமாய் துணையாய் இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் வழக்கமாய் சொல்வது போல சொல்லுகிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு பரவச உணர்வு வருகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் கூடுதலான ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்கு தானே பிரதர், அந்த வார்த்தை எப்படி எனக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். இது 1200 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 40 தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அவர்கள் ஊடாக பேசி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷம். 66 புத்தகங்கள், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்குள்ளாக. என்ற போதிலும் இந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் சொன்ன இந்த 40 தேவதாசர்களும் மனிதர்களும் தேவனுடைய ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 40 பேர் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். இந்த 1200 ஆண்டுகளிலே துவக்க காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், மத்திய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இடைப்பட்ட காலத்திலே முந்தியோ பிந்தியோ பின்பு முடிவின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்று கொண்டு முரண் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய கரங்களிலே வேதமாய் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் விந்தையும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான விடயம். ஆகவே அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்காக எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பரவசம் உண்டாகிறது சொல்கிற அதே வேளையில அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால் நிச்சயம் நிறைவேறும். அதற்குத்தான் நாம் அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தின் முன்னே பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளை கவனித்து நாம் சென்றால் எப்படி இந்த வாக்கு தத்தத்தினாலே அக்கால மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ, அக்கால மக்கள் திருப்தி அடைந்தார்களோ, அதுபோல இக்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இன்றைய வாக்கு தத்தங்களை சொல்லிருங்க பிரதர் என்று நீங்கள் உணர்வதை நான் உணர்ந்து வாக்கு தத்தத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன். என்ன வாக்கு தத்தம் இது என்றால், எரேமிய தீர்க்கதரிசன ஆகமம் 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். நன்மைக்காக இங்கும் அங்கும் ஓடி அலைய மாட்டார்கள். நன்மை இல்லை என்று பலவிதமான லௌகிக யுக்திகளை தங்களுடைய கையில் எடுத்து செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் மக்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாகவே என் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். என் நன்மை அவர்களுக்கு கிடைப்பதனாலே எல்லா விதத்திலும் திருப்தியோடும் எல்லா விதத்திலும் மன ரம்யத்தோடும் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய ஜீவிதத்திலே அருளாதர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில மிகப்பெரிய நன்மையையும் அவர் கொடுக்க முடியும். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலும் விசேடமாக கர்த்தருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நன்மையினாலே நாம் திருப்தியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கவனிக்கப் போகிறோம். மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். நீங்கள் என் ஜனங்கள் அன்பானவர்களே, நீங்கள் என் பிள்ளைகள். ஆகவே நான் என்னுடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சரி, தேவன் நன்மை நன்மையினாலே திருப்தியாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும் போதும் நம்மை நன்மையால் தேவன் நிரப்புவார் என்று ஏராளமான வசனங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம், யாத்திர ஆகமம், இன்னாக உபாகமம் போன்ற பகுதிகளிலே கற்பனையை கடைபிடித்து நடப்பதினால், கட்டளைக்கு கீழ்ப்படிவதனால், செவி கொடுத்து வாழ்வதனால் தேவன் திருப்தியாக்குவார் என்று பல இடங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் திருப்தியாக வாழ்வதற்கு நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுக்கு எதிர்த்து நாம் செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உடன்பட்டு அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலிலே நான் பிரயாணம் செய்யாமல் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, லேவியர் ஆகமம் 25:18-19, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்தால் நாம் சுகமாய் குடியிருப்போம், கனிகளால் திருப்தியாக என்று சொல்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. 26:5 திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். யாருக்கு இந்த பிளெஸிங் என்று முன்பதாக கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவங்கதான் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளை கை கொண்டு நடப்பது என்பதோடு அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். இது குறித்தும் சங்கீத புத்தகத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி வாசித்து பார்த்தோம்னா, சங்கீதம் 81:11-12 இப்படி சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எனக்கு செவி கொடுக்கல, அவங்களுடைய சொந்த வழியில அவங்க போனாங்க. எனக்கு செவி கொடுக்காம, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்காம, எனக்கு இஷ்டமானது செய்யாம அவங்க சொந்த இஷ்டத்தின்படி சொந்த யோசனைபடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி திருப்தி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை திருப்தி ஆக்குகிறார். அங்க ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பிரதர். ஒரு மாதிரி செத்த வாழ்க்கையா இருக்குது வாழ்க்கை, நடபணமா இருக்கிறேன், ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்த உலகத்தில் இருக்கிற செத்து போயிலான்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற என் அன்பான சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியா வைப்பேன். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளை பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை கவனியுங்கள். அருமையான ஒரு சகோதரி பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்த வசனங்களை கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிரதர், நீங்க சொல்றது போலலாம் செய்யறேன் பிரதர், ஆனா இன்னும் இது நடக்கலையே, எனக்கு ஏன்னு தெரியலையே. ஆல்மோஸ்ட் அந்த சகோதரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எனக்கு அந்த செய்தியை குறித்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்வது என்னவென்றால், அப்படி பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கத்தர் பெஸ்டா தருவாரு. ஒருவேளை தாமதிக்கலாம், உன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் நினைச்சது போல உடனே ஆண்டவர் செய்யல, நான் நினைச்சது போல நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல தீமை எதையும் செய்ய மாட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. தி பெஸ்ட் என்னவோ அதைத்தான் அவர் கொடுப்பார். தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு சிறப்பானத, நன்மையானத, உயர்ந்ததை கொடுக்கறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நாம பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இது இது காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கும் போது அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கா எனக்காக சிறப்பானதை அவர் வச்சிருப்பார்னு நீங்க நம்புறது இல்லையா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் மிகவும் திருப்திகரமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சரி, இரண்டாவது, நான் திருப்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. பல நேரங்கள்ல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் நம்முடைய மீறுதலும் தான் நமக்கான பிளெஸிங்ஸ, நமக்கான ஆசீர்வாதங்களை அது தடுத்து போட்டுருது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி பேசி இருக்கிறேன், எல்லா நம்பரையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா நம்பரையும் குறிச்சு வச்சு பாஸ்டர்ஸ்ட நான் ஜெபம் பண்ண கேட்கிறேன், எல்லா பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் மூலம் ஒரு அற்புதம் நடந்துருட்டுமேன்றதுனாலதான். அப்படிலாம் இல்ல. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்களுக்கு போனே பண்ண வேண்டாம், நீங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் முறையில ஒரு முழங்கால் போட்டு உங்களோட லைஃப்ல என்ன குறை இருக்குது, உங்களுடைய கான்சியஸுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிரான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிடித்தம் இல்லாத பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை சரி பண்ணிட்டாவே நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களை திருப்தி ஆக்குவார். 103 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 103 சங்கீதத்துல 5 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யார திருப்தி ஆக்குறாரு அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா 3 வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமம் மன்னிக்கப்படாதவர்களுடைய பிளஸிங்ஸ் என்னன்னு வரிசை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் நன்மையினால திருப்தியாக்குவது. உங்களை தேவன் நன்மையினால திருப்தியாக்க வேண்டும் விரும்பினா உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். படுத்த படுக்கையில சுகத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏதோ ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்குது, மறுபடியும் படுத்த படுக்க. இப்படிதான் அந்த திமிர்வாதக்காரன் தான். அந்த திமிர்வாதக்காரனே 4 தூக்கிட்டு வந்து இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஜனத்திரல் கூடியிருந்ததுனால மேற்கூடையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அப்படி விசுவாசத்தை கத்தர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆண்டவர் தெரியும் இந்த திருப்தியற்ற நிலை, சுகத்துல திருப்தி இல்லை, காரணம் இவனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அதன் பிறகுதான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது, நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிற போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. 3 திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உத்தமமா நடக்கிறவங்க எப்போதும் திருப்தியா இருப்பாங்க. உத்தமம்னா என்ன? மைண்ட்ல வந்து மனசுல வந்து ஒரு கில்ட்டி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களை திருப்தியா கத்தர் வச்சிருப்பார். 37 சங்கீதத்துல 19 வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் வரும்போது திருப்தியா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 சொல்லுது பாருங்க, உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் திருப்தி அடையும்படி, எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். நம்ம உத்தமமா இருக்கிறோமா? 101 சங்கீதத்துல தேவரீர் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டுல உத்தம இருதத்தோட நான் காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் பாடுறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்த நன்மையை வழங்காதிறார்னு ஒரு வசனம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இவ்விடத்திலும் இருந்து அவனை நோக்கி பார்க்கிறது என்று 4 புத்தகத்துல வாசிக்கிறோம். சோ உத்தமமா இருக்கிறவங்க லைஃப்பை பாருங்களேன், அவங்க லைஃப்ல எல்லாமே திருப்திகரமா இருக்கும். சோ உங்க மனசாட்சி எதெல்லாம் குத்துது, உங்க மனசாட்சி திருப்தியாகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் எடுங்க, வெளியில எடுத்து இந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுங்க. மைண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மனசாட்சியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்தேன். கத்தோலிக்க குருவானவர் சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மனமது சமையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் வெவ்வேறா இருந்தாலும் அந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு மறக்கல. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப காலம் அதை குறித்து நான் யோசித்தேன். உண்மை அதுதான், உங்களுடைய மனசு ரொம்ப கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப மனசை நம்ம கரிய கரெக்டா வச்சுட்டோம்னா, அந்த மனசு உத்தமமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இன்னும் கூட ஒரு ஒரு வழக்கு வார்த்தையை நீங்க ஆட்டோல எல்லாம் வாசிருப்பீங்க. ஆட்டோல சில பொது இடங்கள்லாம் எழுதி போடுறாங்க, அது என்ன தெரியுமா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்வு, உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அதை மாதிரிதான் உங்களோட லைஃப் இருக்கும்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதை குறித்து 1 யோவான் புஸ்தகத்துல அருமையான யோவான் எழுதுகிறார், நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதை அவரால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று எழுதுகிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு நம்மளை குற்றவாளி தீர்த்திடக்கூடாது, என் மனசு கில்ட்டியா இருக்கக்கூடாது. ஸோ கில்ட்டி கான்சியஸுக்கு நான் விலகி எப்போதும் உத்தமமான மனதோடு உடையவனாக நான் இருக்கும் பட்சத்தில் என் வாழ்க்கை முழுவதும் திருப்தியாக இருக்கும். 3வது 4வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஒரு நாட்டம் வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மாற்றம் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லலை. இப்போது இந்த டைம் வந்து COVID-19 ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, நிறைய ட்ராபேக்ஸ். கடந்த 2 வாரங்களாக நம் வீடுகளில் இருக்கிறோம். லாஸ்ட் இயர் மெனி வீக்ஸ் மெனி மந்த்ஸ் நம்ம எந்த சர்ச்சுக்கும் போக முடியல, எல்லாமே லைவ்ல தான் ஆராதனையில் அட்டன் பண்ணோம். இப்போ மறுபடியும் அகெயின் அதே நிலைமை வந்துருச்சு நமக்கு. 2 வாரங்களாக சண்டே சர்வீஸ் இல்லை, லைவ் ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணுறோம். எவ்வளவு லைவ் ப்ரோக்ராமில் நம்ம அட்டன் பண்ணாலும் நம்மெல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல வந்து தேவாதி தேவனை துதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தில் பொது இடத்துல அப்படி துதிக்கும் போது அங்கே ஒரு நன்மை விளங்குகிறது. ஒரு சங்கீதக்கார ஒரு வசனத்தை இப்படி சொல்றான், 65வது சங்கீதத்தில் 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அந்த தேவனுடைய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. என் வீடு சகல ஜனங்கள் ஜபவீடு எனப்படும், அவர்களை எங்க வீட்டில் கொண்டு வந்தவர்களை மகிழ பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மலடி என்று பெயர் அவளுக்கு இருந்ததுனால், அழுது கொண்டிருந்தாள், விசனத்தோடு இருந்தாள். ஆனால் ஆலயத்துக்கு போன போது அங்கே சாமுவேல் என்ற அந்த அருமையான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. ஆலயத்துல நன்மை இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் சொல்றான். 122வது சங்கீதத்துல 1வது வசனத்துல, அப்படி தேவனுடைய ஆலயத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது, கத்தருடைய ஆலயத்தோடு நீங்க நெருங்கி இருக்கும் போது, ஆலய ஆராதனைகளை பங்கு பெறுகிற போது, அன்பானவர்களை, நீங்க திருப்தியா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகும், உள்ள மன நிறைவு உண்டாகும். 5வது, தேவன் மேல, தேவ சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும், டிசையர். தேவன் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறவங்களை, தாகமா இருக்கிறவங்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 107வது சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையால் நிரப்புகிறார். அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 145வது சங்கீதத்தில் 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். திருப்தி ஆகணும்னா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், டிசையர் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் தருவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார் ஆண்டவர். எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு நான் தேவன் மேல் தாகம் வைக்கிறேன், எந்த அளவிற்கு தேவன் மேல் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாஞ்சையோடு தேவனை தேடுங்கள், கருத்தோடு தேவாதி தேவனுடைய முகத்தை பாருங்கள். நீங்க வாஞ்சியா இருக்கீங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், உங்களுக்கு தான் கொடுப்பார், நமக்கு தான் கொடுப்பார். வாஞ்சையோடு கதறுங்க. அந்த காலத்துல பழைய பாடல் பாடுவோம் இல்லையா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனுடைய பாடலை நம்ம பாடல் வரிகளாக அதை ராகத்தோடு பாடியிருக்கிறோம். அந்த மான் எப்படி தண்ணீரை வாஞ்சித்து கதறுதோ அதே போல நம் தேவனை வாஞ்சிக்கிற போது தேவன் நம்மை அழகாய் திருப்தியாய் நடத்துகிறார். ஐந்தாவது, ஆறாவது, நம் திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 63:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் உம்மை போற்றும். இந்த திருப்தி வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சங்கீதக்காரன் பாடுறான். 3வது வசனம் 4வது வசனத்துல அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க, அவரை போற்றுங்க. இந்த சங்கீதத்தில் இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவரை துதிக்கணும்ன்றத அவன் முக்கியப்படுத்துறான். துதித்தலே தகும், துதித்தலே தகும். துதித்தல் எவ்வளவு இன்பமானது, துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மேன்மையானது. கத்தரை துதிச்சு கத்தரை புகழ்ந்து நீங்க பாடும்போது கத்தர் உங்களை திருப்தியாக்குகிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படி தேவனாய் கத்தர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா கத்திர துதிங்க. உடைய தோல்விகளுக்கு நடுவில், உடைய பலவீனத்துக்கு நடுவில், உடைய சுகவீனத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கத்திர துதிங்க, ஆண்டவரை துதிங்க. கத்தர் நன்மையால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். தொழுமரத்துல காலு கையெல்லாம் மாட்டப்பட்டிருந்த போதிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சாங்க. ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு சிறைச்சாலையில, மிகப்பெரிய அற்புதத்தை கத்தர் செய்தார். இப்போ 6வதா நாம் தேவனை துதிக்கும் போது நாம் திருப்தி அடைகிறோம். 7வதா தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் திருப்தியாக்குகிறார். எல்லா வழியும் அடப்பட்டுருச்சு, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்குன்னா ஒரே ஒரு வழி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறதான். அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நான் கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 91வது சங்கீதம் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான சங்கீதம். ஒரு ப்ரொடெக்ஷனை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பை குறித்து நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு சங்கீதமா இருக்குது. பல தருணங்களிலே இந்த சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம், மனப்பாடம் பண்ணி கூட பண்ணிருக்கலாம் ஓய்வு நாள் பாடசாலையில. இந்த 91வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், எதோ இப்போ அவனை திருப்தியாக்குவதில்ல, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றார். சோ தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். யாருக்கு இதை செய்கிறான்னு சொன்னா, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், என்ன நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு முதல் வசனம், அதாவது 15வது வசனம் சொல்லுது, 91:15. இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 105:40 இப்படி சொல்கிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வனாந்திரத்துல என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். கூப்பிடுகிற போது, ஜெபிக்கிற போது அவர் ப்ரொவைட் பண்றார் நமக்கான நன்மைய, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு ப்ரொவைட் பண்றார். இந்த கர்ப்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நமக்கு இறுதியில எல்லா வழியும் அடப்பட்டுச்சுன்னா அவர் தான், அவர் நினைச்சார்னா நம்மளை திருப்தியாக்கிடுவார், அவர் நினைச்சார்னா நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். 145வது அதிகாரம் 15-16 வசனங்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். இந்த பறவைகள் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்குமா, அவரை நோக்கி பார்க்குது எல்லா ஜீவனும், அவர் எல்லாத்தையும் திருப்தியாக்குறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கோடிக்கணக்கான பட்சிகள் இருக்குது, பறவைகள் இனம், எத்தனை கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மச்சங்கள், எல்லாத்துக்கும் அவர் ப்ரொவைட் பண்றாரு. எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும் எல்லா படைப்புகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா? நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தி ஆக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தி ஆக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில ஜெபத்துக்கு அழைக்கும் போது கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்யணும் தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜெபிக்கிறது உண்டு. எப்படியாக அவருக்கு விடுதலை கூட ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேரு காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க அதனால, கடன் பாரத்தினால. பிரியமானவர்களே, ஒரு ஒரு முடிவு கத்தர் வச்சிருக்கிறார், ஒரு தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு, ஒரு தீர்வை கத்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஏழு விஷயம் சொன்னேன், கத்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும். முதலாவது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்க கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு தவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தரை திருப்தி ஆக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், ஐ பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். லார்ட், ஐ பிளஸ் தம், ஆசீர்வதியும். உடைய கரத்தின் நிழலால் உடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற செட்டை விரிக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11 மணி. வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல்களை கேட்கின்ற நேரம்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 6473385569 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதயத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ உற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்களுடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி பிரதர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சகோதரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதாதான் இருக்கிறீங்க போல.
0: சிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல, புதன்கிழமையில இருந்தா நான் மருந்து எடுத்துக்கிறேன். பின்னேரத்துல இருந்து சோமா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானமடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானமடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண்

நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தில் நின்றும்

0: உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசம் அடைகின்றே.
1: நன்றி சோரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென் ஆமென். சோமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடல். இந்த நேரம் 6473355596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில். இங்க
0: பயங்கர வெயில்.
1: 32.
0: ஓ,
1: மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்ந்த கொப்பியா போன வருஷம் மழை பெய்யுது. அந்த நத்து எல்லாம் வந்து குருத்துளை சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்லை,
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையிலாம்
0: வந்து தோட்டம் இந்த முறை நல்லா வரும் சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்குது, நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம்.

கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பா

நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்ப
0: குறைஞ்சிருக்கு.
1: நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்க வாங்க
0: பாடுங்க. என்ன பிரச்சனை?
1: இல்ல நான் பாடுறேன் இல்லையா?
0: நான்
1: பாடுறேன். அப்பா தோத்திரம் தகப்பனி, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், மதிப்பு கூறியவன் நானே என்று மகள் உடன் நடனமாடுவேன், மதிப்பு

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் நெருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருது இல்ல சகோதரிக்கு?
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. நன்றி, ஸ்தோத்திரம். கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் நினைப்பில் இருக்கிறீங்க?
2: நான் கௌரவம்மா.
1: கௌரவம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ. நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: நேற்று முந்தினா வேற இல்லையா?
1: நேற்று முந்தினா சுகம் இல்லையம்மா.
2: ஆண்டவரே, அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்குது.
2: ஆண்டவரே சோதரம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: ஆண்டவரே
2: எனக்காகவும் நினைச்சு கொள்ளுங்கோ.
1: கண்டிப்பா அம்மா, நான் ஜெப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவா அம்மாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். மஞ்சள் புள்ளிகள் பார்த்து கொண்டு போங்க. ஆண்டவரே, கால் கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிகட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழைவு கை உழைவும். ஆண்டவர் இம்மட்டம் காட்டுவாக இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் கோடி சோத்திரம். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். நிந்தனைகள் புரடம் வந்தும் நீந்தவன் தாங்கினேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தருவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் கேட்கும்படியாய் கத்தருன்னை கரம்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். தன்மலைகள் வியர்க்கும்படியாய் கத்தர் உன்னை கரம்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்.
1: ஆமென்.
2: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
3: சுகமா இருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா, பாடுங்க.
3: ஆமீன். கிறிஸ்த நாமமுறை மகிமை அடைவதாக.

0: வணக்கம்.
1: ஓ சோ, நான் வயசு கலக்கிறேன். நேற்று புரிய பண்ண எப்படி சுகமா இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா, சுகமா இருக்கு. ரிசந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: மருந்தெடுங்கோ. நான் 4 மாதம் கூட ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டேன். குறமா
0: ஹாஸ்பிட்டல்ல போய்
1: ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நீங்க வாய் திறந்து கேளுங்க.
0: இல்ல இல்ல, கொடுத்துருக்கு. நம்ம அதான் எடுத்து கொண்டிருக்கோம்.
1: ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க. எங்கட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே, அது கொடுத்து தான் முறமான 4 மாதம் ஒரே துணி. அப்போ வேறுங்க, அது ஆண்டவர் விட மாட்டேன். தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடங்கோ அவாவும் முடங்க.
0: ஓகேம்மா, பாடுங்கம்மா.
1: சூத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சூத்திரம் அப்பா, கத்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. ஆமென்,
0: ஆமென். நன்றி அம்மா.
1: வரந்து எடுங்க.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்திலே 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 இலக்கத்திலே உங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை

0: உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12 உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நேரம் 12:10 வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise the Lord, Vincent.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமேன்.
0: நன்றி ஆண்டவர். ஜெபங்களுக்கு
1: ஜெசிந்தா நல்ல சுகமா வந்தவ எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது. இப்ப மருந்து எடுத்துட்டு இருக்கிறான்.
1: இப்போ பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம். பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன். பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வ லோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலா இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி இந்த பாடலை படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டு தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினாதான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல். பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலு இர்வான் சகல

தான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதிசகனே நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம்.

0: தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியாய் அடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியாய் அடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன், வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி, எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேற இல்லையம்மா. கொஞ்சம் குறைவாக இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு 2-3 நாளில் எல்லாமே ஓகே
1: வந்துடும். கடவுளே ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: எப்போது.
1: எங்களோடு இணைந்திருங்கள், மீண்டும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்

இந்த பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்பு பாடலாக இருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி அவர்கள், பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்.

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவில் இருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இதோ அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களை தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57 இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்க அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்ல, நல்லா இருக்கலாம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்லை, தொடர்ந்து
1: கொள்ளுங்க. சரி சரி சரி சரி. மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாகிய யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்வதா இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்வதை போல அது காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங் பார்த்தேன், ஆர்ட், வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி இங்க படமாக்கப்பட்டிருந்தது, வரையப்பட்டிருந்தது. அப்படின்னா கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படின்னு நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்ன, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு ஆகையால் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால்

சிறுமைப்பட்டவளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார். கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ரெண்டு ராஜாக்கள் 18:19 ராப்சாக்கே என்பவன் அசிரியா ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர்களுக்கு அசிரியா ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுதே, ரெண்டு ராஜாக்கள் 18:5 சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவும் இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுளுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து அந்த குழந்தைய வா உன்னை பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும் தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்ள என்று சொல்லும். அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்குன்னு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவை கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை. நம்பிக்கை, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும். வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவள் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தராக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையிலே தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடவுளை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையெல்லாம் பக்தர்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னால் நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் அசரியா

0: ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படி இருந்தால் எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமாக எழுந்திருந்தாலும் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேர் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேய்ச்சினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினது ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதிப்போம். நல்ல தகப்பனே, நாம் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் என்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கைட்டு இருக்காரோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர்
1: அனுக்கிறப்ப
0: கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, விடுதலை தாரம், வழி நடத்துங்க. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை தொழிற்கச் செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் தாவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்துக்கணும்னு நான் கத்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெபநேயத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchdin, Sandipya, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலைத்திலே 1:17 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. Worshipper in life, எப்பொழுதும் வெற்றி தாங்க, அது வெற்றி மேல வெற்றி தாங்க.

0: நேரமக்களையத்தில் 1:55 இது வேதாகமம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13, ஏசாயா 37 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிலோ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 நியாயம் விசாரித்தான். பின்பு கிலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹேமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 30 இருந்தார்கள். 30 புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 30 இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பிடத்தின் யுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் இசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் இங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவளுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே.

பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்து உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுர் மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும் நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழ்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலுமிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிர பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படியே
புருஷர்களே மனைவியானவள் பிள

பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். அந்த புயலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கை நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுவுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிராணக்காரர் போல
ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அபலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை விருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கீழத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாய்மைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 வெள்ளிக்கிழமைக்கான பின்மாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்ற நின்று சனிக்கிழமை காலை 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு நேரம் கலையத்தில் 10:01:23 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் மிக கூட்டத்துடன் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அன்பும் இலக்கம் நிறைந்த நல்ல தாவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் ஐயா. காலைதோறும் அது கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைய நாளும் ஆண்டவரே உங்களோட கிருபையோடு நாங்கள் இணைந்திருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் உள்ளங்களையும் இல்லங்களையும் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய பிரசன்னம் அங்கே இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை முற்றுமா தாழ்த்துறோம், உண்மையை உயர்த்துகிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையை ஆண்டவரே உலகம் எங்கும் அறிவிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக, தருணத்துக்காக, சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகமே உங்களுக்கே தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பினே, ஆமேன். இன்றைய நாள் சனிக்கிழமை நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். காலை தெளிதின் துளிகளை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த ஆராதனை பாடல்களை சௌரி டானியா மற்றும் சௌரன் தர்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக தேவ நற்செய்தியை கொடுக்கிறார்கள் பாஸ்டர் கைவலியன் டேவிட் அவர்கள். 11 மணிக்கு சிறுவர் பூங்கா இலங்கை நூரலியாலிருந்து பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் வழங்கும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பிள்ளைகள் இணைந்து சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. சௌரன் டேனி மற்றும் சௌர் ஈவ்லின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இசையோடு வழங்கி இருக்கிறார்கள் நேரலையாக. அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு வேதாகமம் வாசித்தல் சௌரி பீலா பாபு அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக ஜபத்தை சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். 3 மணிக்கு எமது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து மறு ஒளிபரப்பு ஒளிபரப்பாகும் என்பதை உங்களை அன்போடு அறியத்தருகிறோம். இதோ நாங்கள் காலை தெளிதேன் நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை துதித்து அவர் செய்த நன்மைகளை போற்றி புகழ்ந்து நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம்.
2: ஆண்டவருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். தெளிதேன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சங்கீதம் 128ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் துறக்கம் 6ஆம் வசனம் வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடையாது 10:23. சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து 10:30 வருகிறது ஆண்டவருடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் செய்தியை வழங்குகின்றார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யாராகிலும் ஒருவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லி எல்லாருமே ஏங்குறாங்க. நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, உபத்திரப்படும் போது, வேதனைகளின் ஊடாக நாம் பயணிக்கின்ற போது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை தேவைப்படுகிறது. நல்ல வார்த்தை இருக்கு பாருங்களேன், அதுக்கு மிகப்பெரும் சக்தி உண்டு. நல்ல வார்த்தைகளை நாம் பிறப்பிக்கின்ற போது பிறப்பிக்கின்ற நமக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே போல அதை அந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை அவர்களுக்கு நல்ல ஔஷதமாக, நல்ல மருந்தாக மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருமறையிலிருந்து, புனித வேதாமத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்காக சொல்லும்படி நான் நிற்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர்களுடைய நலனை அவர் அதிகம் விரும்புகிறார். என் பிள்ளைகள், என் ஜனம், என் மக்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இறை இயேசுவினுடைய விருப்பம். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த செய்தியை தொலைக்காட்சியின் வழியாகவோ அல்லது முகநூல் பக்கத்தின் வழியாகவோ, யூடியூப் வழியாகவோ, மற்ற ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான். எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, அவர் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தின்படியே நீங்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விதத்திலே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நாம் சுதந்திரிக்க போகின்றோம். வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் திருமறையிலே இங்கும் அங்குமாக பரவி கிடக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்குரியவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கானவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க தவறும் பொழுதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெறாமலே, பெற இயலாமலே நாம் போய்விடுகின்றோம். ஆகவே நாம் இந்த வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்பதோடு, அந்த வாக்கு தத்தம் எத்தகைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் கேட்பதோடு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், அடிக்கடி அந்த வசனத்தை நினைப்பது உண்டு, ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலிருப்பாய். அது ஒரு பெரிய வசனம் தான். அந்த வசனத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு குறிப்பிட்ட வாக்கியம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலிருப்பாய். இந்த ஒரு வார்த்தை நிறைய அர்த்தங்களை தன்னகத்தே உடையது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும். கனி நிரம்பி இருக்கிற தோட்டமாக இருக்க வேண்டும். பூச்செடிகளிலே பூக்கள் பூத்து குலுங்க வேண்டும். எங்கு திரும்பி பார்த்தாலும் பசுமை நிறமாக இருக்கின்ற ஒரு தோட்டம், அது நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்திலே, நீர் வரத்துள்ள இடத்தில் அந்த தோட்டம் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்கும். எப்பொழுதும் பசுமையாக, வெப்பம் வருகிறதை காணாமல், வெப்பம் மிகுந்த காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரங்களை தன்னகத்தை உடைய ஒரு தோட்டமாக அது இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை மாற்றும் என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள் எதிரா இருக்குது, எதுவும் எனக்கு சாதகமா இல்லை, நான் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழல் அங்கு இல்லை, எல்லாமே எனக்கு எதிரடியாகவே நடந்து கொண்டிருக்கிறது சகோதரனே, நான் என்ன செய்வது? என்னுடைய சக்தியை பயன்படுத்தி பார்த்து விட்டேன், என்னுடைய எல்லா யுக்தியும் கையாண்டு விட்டேன், என் புத்தியை கூட செலவழித்தேன், ஆனால் ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க முடியவில்லை, எல்லாம் எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை அன்பானவனே, என் மகனே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்கலாம், எதிரான சூழ்நிலைக்கு நடுவிலும் நீ எப்பொழுதும் பசுமையாக, எப்பொழுதும் செழிப்பாக, எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்ற அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்லுது. அந்த வசனம் அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமம் 19 அதிகாரம் 10 வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் உரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல செழிப்பு, தலைத்திருத்தல், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட நீ இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்ற. அன்பானவர்களே, இந்த ப்ராஸ்பரிட்டின்றது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வத்தினுடைய இந்த செழிப்பை அனுபவிக்க முடியும். அவர் எல்லோரையுமே தழைக்கவும் செழிக்கவும் அவர் விரும்புகிறார். நீங்கள் தழைக்க செழிக்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாராக. அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான காருண்யம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு சொந்தமாகட்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் விசுவாசத்தோடு. இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்னெல்லாம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது என்பதை நான் எனக்குரிய நேரத்திலே மிக சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக நான் சங்கீதம் 65 சங்கீதம் 9 வசனத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இந்த வசனத்தில ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் தோட்டத்தை விசாரிக்கிறவர், 2 தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறவர், 3 தோட்டத்தை செழிப்பாக்குகிறவர், 4 தோட்டத்தை திருத்துகிறவர், 5 தானியத்தை அதிலே விளைவிக்கிறவர், பலனை கொடுக்கின்றவர். இந்த 5 காரியங்களும் இந்த ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே ஆண்டவர் எப்படி அந்த தோட்டத்துக்கு இருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்கு சங்கீதக்காரனுடைய பாடல் வரிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். 5 காரியங்களை நாம் இங்கே சிந்திக்கலாம். 1, அவர் விசாரிக்கிறவர். இந்த ஒரு குறிப்பிலே ஆண்டவர் விசாரிக்கிறவர் என்று நாம் வாசிக்கின்றோம். காலையில் அவர் விசாரிக்கிறார் என்று யோபு புத்தகம் 7:18 வசனம் சொல்கிறது. காலையில் அவர் விசாரிக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் காலையில நாம் எந்திரிக்கணும். ஏனென்றால் அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அந்த கிருபையை சோந்தரிக்கும்படி, கிருபை பெற்றுக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் காலையில தேவன் விசாரிக்கிறார் என்றால் நம் காலையில நம் எழுந்திருக்க வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். அது நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? 1, நான் காலையில எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும் போது காலையில விசாரிக்கிற ஆண்டவர் எனக்கு தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, அவர் ராக்காலங்களில் விசாரிக்கிறார் என்று. சங்கீதம் 17:3 வசனத்தில் இதை பார்க்கிறோம். காலையில விசாரிக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, ராக்காலத்திலே விசாரிக்கிறார். இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம் என்ன? காலையில எப்படி தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பெறுகிறீர்களோ, அதே போல இரவு நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு ஒப்புரவாவது. இதை நாம் செய்து கொண்டே இருந்தால் நாம் தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு தோட்டமாக இருப்போம். காலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேடி கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவிலே படுக்கைக்கு முன்பதாக உங்கள் மனதை தேவனுக்கு முன்பதாக ஆராய்ந்து அறியுங்கள், நிதானித்து அறியுங்கள். ஏனென்றால் காலையிலையும் கர்த்தர் விசாரிக்கிறார், ராக்காலத்திலையும் விசாரிக்கிறார். நீங்கள் தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்க வேண்டுமானால், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் முதல்ல விசாரிக்கணும். இந்த அனுபவம் நமக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, நீர் பாய்ச்சப்படுகிற ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதெல்லாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி, செழிப்பு உண்டாகும்படி நீர் தேவனால் பாய்ச்சப்படுகிறது. சங்கீத புத்தகத்திலே ஒரு அருமையான வார்த்தை, 46வது சங்கீதம் 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது, யாரை குறிப்பிடுகிறது சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஓட்டம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வரத்து இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்வில ஆவியானுடைய ஓட்டம் இல்லாததுனால, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லாததுனால அந்த தோட்டம் வறண்டு போய் விடுகிறது, அந்த தோட்டம் பரிதாபமாக இருக்கிறது, அந்த தோட்டத்திலே பசுமை இல்லை, அந்த தோட்டத்திலே பலன் இல்லை, அந்த தோட்டம் கனி கொடுக்கவில்லை. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய தோட்டத்தை இவர் விசாரிக்கிறார். அந்த தோட்டத்தை இவர் விசாரிக்கிறபடியினாலே நீங்கள் காலையில் எழுந்து கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள், இரவிலே நிதானித்து அறியுங்கள். இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறதுனாலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியானுடைய நிறைவுதான் நாம் வளமாய் வாழ்வதற்கு வலுவூட்டக்கூடிய ஜீவநதி. அதே போல மற்றொரு கருத்து என்னன்னா, வேத வசனத்தை நீங்கள் தியானம் செய்கிற போதெல்லாம், கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற போதெல்லாம், இந்த வசனம் உங்களுக்குள்ள இந்த நதியை புறப்பட பண்ணும். உங்களுடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னா, முதலாவது என் தோட்டத்தை கர்த்தர் விசாரிக்க வேண்டும், இரண்டாவது அவர் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவ நதியினால் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் வர வேண்டும். அதற்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு தேவைன்னு சொன்னேன். இன்னொன்று, தேவனுடைய வசனத்தை சிந்திக்கும் போது, தேவனுடைய வசனத்தை தியானம் செய்கின்ற போது, அந்த வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செழிப்பு உண்டாகும்படி அந்த நதி புறப்படுகிறது. முதலாவது ஜீவ நதி என்று சொல்லப்படுகிற பரிசுத்தாவியானவர், அதை தொடர்ந்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். நாம் விசுவாசிக்கும் போது வேத வசனத்தை கேட்டு நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நமக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இதை குறித்து யோவான் நற்செய்தி நூல் 7:37-38, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அவருடைய நாமத்தின் மேல் எந்த அளவிற்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஒரு நதி புறப்பட்டு ஓடும். அது நம்மை செழிப்பார். முதலாவது, தோட்டம் அவரால் விசாரிக்கப்படுகிறது. இரண்டாவது, தோட்டத்துக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். மூன்றாவது, அந்த தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். முதலாவது, தோட்டத்தை அவர் விசாரிக்கிறார். இரண்டாவது, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். மூன்றாவது, அந்த தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று சொன்னா அது செழிப்பா இருக்கணும். நம்ம செழிப்பா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். இந்த செழிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? பைபிள் சொல்றது, நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 72:7 அதை வாசிக்கின்றோம். நீதியுள்ள ஒரு பாதையில, தேவன் விரும்புகிற நீதியின் பாதையில நாம் பயணம் செய்யும் பொழுது, ஒரு நீதிமானாக நான் அறியப்படுகிற போது, நீதிமானுடைய அச்சடையாளங்களை நான் தரித்துக் கொள்கிற போது, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு நான் கேளாமலே எனக்கு வந்து விடுகிறது. எத்தனை தரம் நாம் அநீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எத்தனை பேரிடத்திலே அநீதியாக நாம் பேசுகிறோம், நீதிக்குரிய வாசனை நம்ம விட்டு போய்விடுகிறது அல்லவா? நீதி உள்ளவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த செழிப்பை கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய தோட்டம் செழிப்பாவதற்கு மற்றொரு விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:29 சொல்கிறது, அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நாம் எப்படியும் செழிப்போடு கூட இருக்கணும். நீ கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி, உங்களுக்கு ஒரு செழிப்பு வரணும்னு சொன்னா முதல்ல நீங்க நீதிமானா இருங்க, பிறகு அவர் மேல ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க செழிப்பாங்க. வேதாகம முழுமையும் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் அருணாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் தோட்டத்தை விசாரிக்கிறார். தோட்டத்தை விசாரிக்கிறார் என்று சொல்கிற போது நாம் செய்ய வேண்டிய காரியம், காலையில் எழுந்து தேவ கிருபையை கேட்கணும், இரவில் எனமே நிதானித்து அறிய வேண்டும். இரண்டாவது, இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். கர்த்தர் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சனா முதலாவது பரிசுத்த ஆவியனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது பார்த்தோம் தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். இப்ப என்னுடைய தோட்டம் செழிப்பா இருக்கணும்னு நான் செய்ய வேண்டியது, முதல்ல நீதிமானா இருக்கணும், இரண்டாவது நான் அவரையே நம்பி வாழணும், நாலாவது விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த விசனத்துல, தோட்டத்தை திருத்துகிறார். திருத்தி அப்படின்றது என்னன்னா, அங்க நம்ம நல்லா கனி கொடுக்க முடியாம, பலன் கொடுக்க முடியாம அவர் களை எடுக்கிறார். அதுல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை அவர் சரி செய்து நம் வளர்வதற்கு ஏதுவாக, இன்னும் செழிப்படைவதற்கு ஏதுவாக அவர் நமக்குள்ளே காணப்படக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நாம களை எடுக்கிற அல்லது நம்மை திருத்துகிற இந்த நிகழ்வில, இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கிருபையின் நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். லூக்கா நற்செய்தி நூல் 13:8 மற்றும் 9 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். எஜமானன் வெகுநாள ஒரு மரம், ஒரு விருட்சம் கனியே கொடுக்கல, அது கனி கொடுக்கலப்பா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எஜமானனே, ஒரு வருடம் இருக்கட்டும், அதற்கு நான் களை எடுக்கிறேன், எரு போடுகிறேன், உரம் போடுறேன், பாதுகாக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, அப்படி இல்லைன்னு வெட்டி போடலாம்னு சொல்றான். சோ கிருபையினுடைய நாட்கள், தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்களை அலட்சியப்படுத்தாம நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தணும். ரெண்டாவது, அதுலயே 9 சொல்றபடி கனி கொடுக்கணும். அவர் திருத்துறாருன்னு சொன்னா, தேவையற்றது நீக்கிறாருன்னு சொன்னா, நாம கனி கொடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனக்காக அவர் திருத்துகிறார், தேவையற்றவைகளை அவரே நீக்குகிறார், அகற்றுகிறார். நான் என்ன செய்யறேன்? அவருக்கு கனி கொடுக்க முடிகிறதா? அவருக்கு நான் பலன் கொடுக்க முடிகிறதா என்றால் இல்லை. நான் பல்வேறு நேரங்களிலே நான் தோற்று போகிறேன். நான் தேவனுக்காக எழும்ப முடியாத ஒரு நிலை எனக்கு வந்து விடுகிறது, கனி கொடுக்க முடிவதில்லை. நாலாவது நான் பார்க்கிற இந்த குறிப்பு, அவர் திருத்துகிறார், நமக்குள்ளே வந்து நம்மை சரிப்படுத்துகிறார். அவர் சரிப்படுத்துவதற்காக அவகாசம் கேட்டிருக்கிறார். கிருபையின் காலம் இது. இந்த கிருபையின் நாட்களை நீங்க அலட்சியப்படுத்திடாம கிருபையினால நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபையா எனக்கு கொடுத்திருக்கிற காலம் இது. ஆண்டவர் தயவா எனக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார், இந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனம், அதாவது லூக்கா 13:9 கிருபையின் காலங்களிலே அதை பயன்படுத்துவதோடு இந்த நாட்களிலே நாம் கனியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கனி கொடுப்பதற்காகத்தான் திருத்துகிறார், கனி கொடுப்பதற்காகத்தான் களை எடுக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நான்கு விஷயத்தை பார்த்தோம். ஐந்தாவதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தானியத்தை அவர் விளைவிக்கிறார். கடைசி தான் தானியத்தை அவர் விளைவிக்கின்றார். 65:9 இந்த இறுதி வார்த்தை, தானியம் விளைவிக்கப்படுவதற்கு முதல்ல நாம பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டு வசனங்களை, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். இதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 16 சொல்கிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் என்பது மிக

0: கொடுக்க வேண்டும் அல்லது தானியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஒரு 5 குறிப்புகளை நாம் இந்த வசனத்துல பார்த்தோம். ஒரே ஒரு வசனத்துல பார்த்தோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 65:9. முதலாவது தோட்டத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். காலையிலே எழுந்து தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வது, இரவிலே நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது. இரண்டாவது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். நம்முடைய தோட்டத்திலே நீர் பாய்ச்சப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நம்முடைய தோட்டம் செழிப்பாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நீதிமானா இருக்கணும், இரண்டாவது தேவனை நம்பணும். நானாவது பாயிண்ட் என்னன்னா தோட்டத்தை திருத்துகிறார், களை எடுக்கிறார், பண்படுத்துகிறார். அதற்கு நாம் கிருபையின் காலங்களை அலட்சியப்படுத்தி விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கனி கொடுக்க வேண்டும். கடைசியாக 5வதாக நாம் பார்த்தோம், அவர் தானியத்தை விளைய செய்கிறார் என்று. தானியத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் இருப்பதும் தேவனால் நடத்தப்படுவதும் மிக முக்கியம். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வாக்கு தத்தம், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்ப, நல்ல ஒரு செழிப்பு இருக்கும், தானியம் விளையும், பழம் கிடைக்கும், கனி கொடுப்பீங்க, செழித்து தழைத்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் பசுமையாக வெப்பம் வருகிறதை காணாமல் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சங்கள் அடங்கிய ஒரு தோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை தோட்டம் இருக்கும். நிச்சயம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. இயேசப்பா, இந்த நாளிலும் அன்பு ஆண்டவரே, தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்து ஆண்டவரே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இதை கவனிக்கிறார்களோ அவருடைய வாழ்வில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் வளர, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனை நீ அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவை தந்து உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவலியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிளையத்திலே 10:53, 12:12 வருகிறது இசையமுதம் சிறப்பு நிகழ்ச்சி. இப்பொழுது இலங்கை நியூரலியாலிருந்து பாஸ்டர் டேவிட் மணிக்கோன் பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் இணைந்து சிறுவர் தோட்டு நிகழ்ச்சிகளே எங்களை வழிநடத்துவார்.
4: வான் அலைகளில் தவழ்ந்து வரும் வல்லமை அலைகள் வானொலியின் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்காக இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நுவரடியாவிலிருந்து உங்கள் அன்பு சோதனை பிலிப்பிடுகின்றேன். என்னோடு அருமை பிள்ளைகள் அனிதா, தபித்தாள், பெஞ்சமின், பெரில் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் குறைகூறி தெரிவதை விட தேவ வார்த்தைக்குள்ளே நம்மை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களையும் என்னையும் வழிநடத்த கர்த்தர் தெரிவு செய்வாராக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை

0: அழைத்திருக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே உங்களோடு நான் இணைகின்றேன். உங்கள் அன்பு சகோதரன் பிலிப்போ. வாருங்கள், சிறுவர் பூங்காவுக்குள் கடந்து செல்வோம்.
1: இரண்டு சிறுவர்கள் ஏதோ ஒன்றை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்கிறார்கள். அங்கு செல்லும் போது அவர்களுக்கிடையே ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடு எங்கு செல்கிறது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் பெயர்தான் ரோபின் மற்றும் பிரஸ்கில்லா. வாருங்கள், அவர்களுடன் நாமும் தொடர்ந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடந்து செல்வோம். என்னென்ன நடக்கும் என்று பார்ப்போம். இப்போது அவர்கள் நடந்து கொண்டே உரையாடிக்கொண்டே செல்கிறார்கள்.
2: வாவ், என்ன அருமையான காடு இது! தேவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கார் ரோபின்.
3: ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
2: கர்ஜிக்கும் காட்டு ராஜ சிங்கம், வேட்டையாடும் புலி, சீரும் பாம்பு, இது அனைத்தும் பயம் காட்டும் அல்லவா?
4: நீங்க சொல்றது சரிதான் பிரக்சிலா. காட்டுக்கு உள்ளுக்கு போக போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். சரி சரி, வாங்க நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஆஹா, உச்ச வெயிலா இருக்கு. பிரஸ்கில்லா, அந்த தண்ணி பொட்டில கொஞ்சம் தாங்களே.
2: தண்ணி பொட்டில இருங்க ரோபின், எடுக்கிறேன். ஐயோ, எல்லா தண்ணியும் குட்டிருச்சு ரோபின். என்ன பண்றது?
4: என்ன நீங்க பிரஸ்கில்லா, சாதாரணமா குட்டிருச்சிங்க. நீங்க ஒரு பொருள் தண்ணி தான் இருந்துச்சு, அதையும் குடிக்காம வீணாக்கிட்டீங்க. பிரசிலா, என்ன பிரசிலா, வெயில் வேற அடிக்குது. பிரசிலா, என்ன பிரசிலா, சாதாரண விஷயத்தை பிட்டு இப்படி செஞ்சீங்களா பிரசிலா? உங்களை நான் எவ்வளவு
2: நம்பியிருந்தேன். தவறுதெல்லாம் நடந்துச்சு.
4: எதுக்குமே அவசரப்படக்கூடாது. எப்பயுமே நீங்க இப்படித்தான்.
2: மன்னிச்சிருங்க ரோபின்.
4: என்னோட பேசாதீங்க, எங்கேயாச்சு போங்க. சரி சரி, பரவாயில்ல, அழுகாதீங்க. தண்ணித்தனே, நான் ஒன்றும் பேசுறதுக்கு விரும்பல, இருட்டு வேற. வாங்க போவோம்.
2: சரி வாங்க போ. நீண்ட தூரம் வந்தாச்சு, இப்ப என்ன பண்றது? வயிறு வேலை கிள்ளுது, பசுக்குது வேற.
4: ஆ பசியில, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க சொல்லும் போது எனக்கு சாப்பாடு நினைவே வருது. சாப்பாடு நான் சொன்னதை கொண்டு வந்தீங்களா?
2: ஏன் போய் சொல்றீங்க எனக்கு? நீங்க சொல்லவே இல்ல.
4: என்ன பதில் சொல்லிருக்காங்க பிரசில? வாங்க நம்ம போவோம். ஐயோ பிரசிலா, அது முதல்ல இருந்து நம்ம சண்டை போற டைமே அது இருக்குது. உங்களுக்கு பின்னுக்கு தான் பிரசிலா இருக்கு.
5: அறிவு கட்ட மனிதர்களே, என்னை பார்த்து ஆடு என்று சொல்கிறீர்களே, நான் யார் என்று தெரியுமா? நான் தான் செம்மறி ஆடு.
4: செம்மறி ஆடா?
5: ஆமாம், நானே தான். என்னில் பல வகை உண்டு, அதில் ஒரு இனம்தான் செம்மறியாடு. அதுதான் எனது பெயர். நானும் நீங்கள் முதலிலிருந்து உரையாடுகிறதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே. எங்களையும் உங்களையும் தேவன் நன்றாகத்தானே அல்லவா படைத்தார். ஆனா ஏன் தான் அந்த மனிதர்கள் மட்டுமோ என்னைக்குமே இப்படி சண்டை போட்டுக்கொண்டு போய் பேசிக்கொண்டு திருட்டு தன பண்ணிக்கிட்டு ஏன் தான் இப்படி தன வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ? பார்க்கவே சிரிப்பா இருக்கு. அதுதான் நான் முதல்ல சிரிச்சேன். நீங்களும் அப்படித்தான், அற்ப காரியத்துக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, போய் பேசிக்கிறீங்க. உலகத்துல இருக்க மட்டும் இப்படி எல்லா மனிதர்களும் அற்ப ஆசைக்கும் அற்ப காரியத்துக்கும் சண்டை போட்டுக்கிண்டு சில பல உண்மைகளை மறைக்க போய் பேசிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு செல்றாங்க. தான் தேவன் ஒருத்தர் இருக்காரு, தன்னை பாக்குறான்னு கொஞ்சம் கூட பயல. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் மறிப்போம், அன்னைக்கு கடைசியில நம் தேவனிடத்தான் செல்லணும், நம்ம கடைசியா செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கு, நமக்குன்னு அவர் நித்திய ஜீவனை தருவேன்னு ஒரு வாக்குத்தான் கொடுத்துருக்காரு, அது நமக்கு வேணும் அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. என்னைக்கும் இந்த மனிதர்கள் தனக்கு உதவி செய்தவர்களையும் தன்னை படைத்தவருக்கும் நன்றி கூறுகிறதே இல்லை, நான் கண்டதும் இல்லை. என்னை பாருங்கள், எனக்கு செம்மறி என்று ஒரு பேரும் வந்ததுக்கு ஒரு விசேஷித்த காரணம் ஒன்று. மற்ற ஆட்டை போல் நாங்கள் அல்ல, எங்கள் இனமே விசேஷித்த ஒரு இனம். செம் என்பது பசுமையையும் சமாதானத்தையும் குறிக்கும். நாங்கள் எந்த ஒரு பாவத்துக்கும் உள்ளாகாத சமாதானமானவர்கள். எங்களுடைய இந்த ரோமங்களை சற்று பாருங்கள், கொழு கொழு என்று எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது.
2: ஆமாம், மிக மிக கொல் கொல் இருக்குது.
5: இந்த ரோமங்களை வைத்துதான் நீங்கள் அணிந்திருக்கும் வண்ணமயமான ஆடைகள், குளிர்காலத்துக்கு அணையும் ஸ்வெட்டர்கள் போன்றன என்னுடைய ரோமங்கள் வைத்துதான் பின்னப்படுகிறது.
2: உண்மையாகவா? கத்திக்க கத்திக்க மீண்டும் உங்க ரோமம் வளருமா?
5: நிச்சயம். அழகிய சிறு குழந்தையே, உன்னிலே இந்த தடுமாற்றம் கத்தரிக்க கத்தரிக்க நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு அற்புதமாக என் உடலையும் என் அங்கங்களையும் தேவன் படைத்திருக்கிறார். கத்தரிக்க கத்தரிக்க வளர்கிறது. எங்கேயாவது இந்த அற்புதம் நடக்குமா? அதை வைத்து மனிதர்களும் பணம் பெறுகிறார்கள். இவ்வாறான ஒரு விசேடித்த இயல்பை எங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் தேவன் தந்திருக்கிறார். இதற்கு நாங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் பிள்ளைகளே. சாதாரண செம்மறி ஆட்டு இனத்துக்கு எவ்வளவு பெரிய விசேடித்த இயல்பையும் பண்பையும் தேவன் வைத்து சிறப்பாக படைத்திருக்கிறார். உங்களை போன்ற உயர்ந்த மனிதர்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மையை வைத்து இந்த பூமிக்கு படைத்து அனுப்பியிருப்பார், அதை யாராவது நினைக்கிறீர்களா? சற்றை கூட அதை பொருட்படுத்துவதே இல்லை. எப்பொழுதும் தன் தன் வேலையை பார்த்து கொண்டு தன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கிறிஸ்தவனாக இருந்தாலும் அன்றாண்டைக்கு ஆலயத்துக்கு செல்கிறார்கள், மறுக தேவனை மறந்துடுறாங்க. எந்த ஒரு மனிதனுமே நினைக்கிறது இல்ல. அனைவருக்கும் மரணம் என்று ஒன்று வரும். அப்பொழுது இறுதியில் கொண்டு போக உலகத்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் தேவனிடம் தான் செல்லணும். அப்போது ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கும், நித்திய ஜீவனும்னு நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு. மனிதர்கள் யாரும் தேவனை நினையாவிட்டாலும் துதியாவிட்டாலும் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோடே காத்து கொண்டிருக்கிறது.
4: சரியாக சொன்னாய் நண்பனே.
5: அழகிய புறாவே, சமாதானத்தின் தூதனே, என் நண்பனே, நீயும் வந்துவிட்டாய. வணக்கம் வணக்கம். நான் சொல்வதை நீ கவனித்துக் கொண்டாயிருந்தாய்?
4: ஆமாம் என் நண்பனே. தீமை நிறைந்த மனிதனே, என்னைக்காவது தேவனை நினைக்கிறாயா? நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் என்றென்றும் பிரித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தான் தேவனால் படைக்கப்பட்ட வெண்புறா. வெண்புறா என்றால் சமாதானத்தின் தூதன். வெண்மை என்பதே சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. நானே சமாதானத்தின் தூதனாக இருக்கிறேன். அத்துடன் வெண்மை தூய்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அத்துடன் என்னிடம் ஒரு சிறப்பு இயல்பும் இருக்கிறது. எங்களை போன்ற புறாக்கள் குளிப்பதே இல்லை. காரணம் என்னவென்றால், எங்கள் உடம்புகளில் இரக்கைக்கு கீழ் சுரப்பிகள் உண்டு. அச்சுரப்பிகள்
6: தானாகவே சுரக்கும். இதனால் நாங்கள் குளிக்க தேவையில்லை, புறாக்கள் தானாகவே குளித்துக்கொள்ளும். இதுவே எங்களுக்கு எங்களுடைய சிறப்பியல்பாக இருக்கிறது. அச்சுரப்புகள் சுரப்பதால் எப்பொழுதும் புறாக்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இதே போலவே மனிதர்களும் அடிக்கடி தன்னை சுரந்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களிடம் இருக்கும் அனைத்து தீமையான விடயங்களையும் அவர்கள் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். புறாக்களிடம் காணப்படும் பண்பந்து அவைகளிடம் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் இல்லாமாக்கி விடுகிறது. இதே போலவே அனைத்து மனிதர்களும் தன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் இல்லாமாக்கி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
4: நிச்சயம், மென்மை நிறைந்த புறாவே, சமாதானத்தின் தூதனே,

0: நீங்கள் சொல்வது சரிதான். தேவனால் படைக்கப்பட்ட நாங்கள் மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுவதில்லை. அவருடைய வசனத்தின்படி நடப்பதும் இல்லை. உங்களை போன்ற விலங்குகளுக்குள்ள அறிவு போல மனிதர்கள் கூட இல்லை.
1: இனியாவது நாங்கள் எங்களை தீர்த்துக் கொள்கிறோம்.
0: நாங்கள் அனைவரும் உலகத்தோடு இருந்தாலும் எந்நேரமும் நாங்கள் தேவ சிந்தையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: சிந்திப்போம், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். புறாவை போல் ஆட்டை போல் எந்நேரமும் தேவனுடைய செய்கைகளை நினைத்து கொண்டே அவருடன் வாழ்வோம். சுய புத்தியின் மேல் சாயாமல்
3: அவன் வடிவில் வந்து அனைவருடனும் பேசினார்.
4: நன்றி சிறுவர் பூங்கா பிள்ளைகள். அனிதா, பெரில், பெஞ்சமின், தமிழ்த்தாள், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பாரம் நீங்கள் இலங்கை நியூரலியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறீர்கள். ஆண்டுதாமே உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார்.
5: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
4: நேரம் கலையத்திலே 11:07 12 மணிக்கு வரை இருக்குது எமது விசேட நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்குது இசையமுதம். இசையமுதத்தை வழங்க இருக்கிறார்கள் இசைக்குழுவினர். சௌரன், டானி மற்றும் சௌரி. ஈவ்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்தார்கள். சரியா 12 மணிக்கு அந்த நேரடி நிகழ்ச்சி ஒலிபரப்பாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கிறேன்.

நேரம் காலத்திலே 11:45, 12 மணிக்கு வருகிறது இசை அமுதம் சிறப்பு நிகழ்ச்சி. நேரலை ஒளிபரப்பாக நடைபெற இருக்கிறது. Praise the Lord.

0: Praise the Lord.
1: Praise the Lord, Amma.
0: இப்பதான் அங்கிள் கேக்குது. Praise the Lord.
1: இப்பதான் கேக்குது. சரி.
0: அம்மா.
1: ஓகே, நாங்க டைம் ஆச்சு.
0: வால்யூம் கம்மியா இருக்கு.
1: டைம் ஆச்சு. 3 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பை. ஆ.
0: ஓகே.
1: ஓகே. பாடி பார்க்கலாமா?
0: ஆ, பார்த்தலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கோ நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டுமாக இசையமதம் நிகழ்ச்சிக்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் கூட ஒரு அருமையான பாடல் நேரலை மூலமாக, நிகழ்ச்சி மூலமாக ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்த கோயம்புத்தூரிலே எங்களோடு இணைந்திருக்காக இசைக்குழுவினர் சகோதரன் டேனி மற்றும் சகோதரி ஈவ்லின் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். Praise Lord. வணக்கம்.
1: Praise Lord. Praise Lord.
0: எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க அங்கிள்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டவரோட கிருபையில.
0: ஆமென்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டி எப்படி இருக்காங்க? உங்க ரெண்டு பேருக்கும் உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு?
0: எனக்கு பூரண சுகமா இருக்குது. ஆண்டிக்கு இன்னும் கொஞ்சம் திடீரென்று காய்ச்சல் ஆச்சு, தடுமல் காய்ச்சல். அது சரியா வந்துருமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க. உங்களோட புரியருக்கு எல்லாம் நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மீண்டுமாக நாங்கள் நிகழ்ச்சிகளை செல்லலாம். இன்னும் கூட ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறமையா. ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகம் எங்கும் உங்களுடைய வார்த்தையிலே அறிவிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறமையா. ஆண்டவரே, டேனியேம் சௌரி ஈவ்லினேம் உங்களோட அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களது பிரசன்னம் அங்கு இருக்கட்டும். உங்களது கலையத்திலும் ஐயா உங்களோட பிரசன்னம் இருக்கட்டும். ஆரம்பம் முதல் இறுதி வரை உமக்கு மகிமையாக அந்த நிகழ்ச்சியை எடுத்து வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முற்றுமாக தாழ்த்துறோம், உண்மையே உயர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். டேனி, என்ன இன்றைக்கு பூ போட்ட சட்டையோட வந்திருக்கிறேன்?
2: ஆமா அங்கிள், பயங்கர கம்ப்ளைண்ட் இருக்கு.
0: அப்படியா?
2: ஆமா அங்கிள்.
0: ஓகே ஓகே. என்ன தாடியும் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா அங்கிள், தாடி எடுத்துட்டேன்.
0: வச்சிருக்கேன். புது புதுதா வந்துக்கிறீங்க, புது டேனி மாதிரி.
2: ஆமா அங்கிள், நியூ இயர்.
0: சரி, மிக மகிழ்ச்சி. இந்த நாளும் நாங்கள் அநேக மக்களை இணைத்து அவர்களுடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எனக்கு ஏற்கனவே பாடல் ஒன்று கொடுத்து விட்டார்கள், குறித்து கொள்ளுங்கள். சௌரி லீமா ஆண்டனி அவர்கள் ஒரு பாடலை, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது விருப்ப பாடலே ஜெர்மனியிலிருந்து யார் கொடுத்திருக்கிறார்கள்? பிரிம் ரோஸ் அவர்கள் பாடலை பதிவு செய்தே தந்திருக்கிறார்கள். என்ன பாடல் என்று நாங்கள் இப்பொழுது கேட்போமா, அல்லது அடுத்த இந்த நீங்கள் பாடின பின்புதாக நான் அவங்களுடைய அவருடைய விருப்ப பாடல் எடுத்து வருவேன். நீங்கள் ஆரம்ப பாடலுடைய பாடி நிகழ்ச்சிகளை செல்வோம்.
1: சரி, ஓகே அங்கிள், பாடிடுவோம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆரம்ப பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே,
1: அப்புறம் சிஸ்டர் லியமாரோஸோட பாடலை பாடுறேன். ஓகே.

0: சிறப்பான ஒரு ஆரம்ப பாடல். ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அவர்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு பாடலை, கவனமாக கேளுங்கள். மெல்லமாக
1: தான்
0: உங்களோட வெரி லோ.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர், நான் இந்த நாளிலும் இசை அமுதம் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்க நான் விரும்புகிறேன். இவளின் சகோதரி மகள் பாடுவா என்று சொன்னால் அவள் பாட சொல்லுங்க, அப்படி இல்லை அது தனக்கு முடியாது என்று சொன்னால் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை அவள் பாட சொல்லுங்க. அது என்ன பாடலுண்டா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்ற அந்த பாடல். இன்றைய நாளை சியாமதத்திலே அதை வெளியெழுப்ப முடிஞ்ச வெளியெழுப்புங்க பிரதர். நான் கீழே இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்க ஐயா. ஓகே, காட் பிளஸ் பேசுகிறா பிரதர். இந்த நாளிலும் நான் கேட்ட இந்த பாடலை நீங்கள் ஒளிபரப்புவீங்க என்று நினைக்கிறேன். நான் ஈவ்லின், அதாவது மகள் ஈவ்லின், மகன் டேனி இருவருக்கும் நான் இந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்களுக்கும் தேவன்களையும் தௌலியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்த பாடல் வரியில் எப்படி வருகிறதோ அப்படி சிறப்பு மகள் ஈவ்லின் தொடர்ந்தும் இந்த உங்களோட நீங்கள் கத்தரை ஆதாச்சு உங்களோட நாட்கள் முடியும் வரை, உங்களோட ஜீவன் பெரியும் வரை உண்மை ஆராதிப்பேன் என்றபடி இந்த வல்லமை நிலைகளூடாக உங்களோட குரல் இன்னுமாய் தேவன் வளப்படுத்தி இன்னுமாய் இந்த தடையும் என்று இந்த ஊழியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, சோர்ந்து விடாதீங்க. இந்த பாடல் மூலம் அநேகர் இந்த பாடல்களை கேட்கிற பொழுது சிலருக்கு அது ஆறுதலாக இருக்கும். எனவே மகள், உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பலம் தருவார், சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகளே, தொடர்ந்து சோர்ந்து விடாதபடி உங்களோட ஊழியங்களை செய்யுங்க. காட் பிளேஸ் யூ. அதே போல் இன்சென்ட் ஐயாவும் சகோதரி ஜெசிந்தாவுக்கும் கத்தர் தாமே நல்ல சோத்த பலத்தை தந்து சோர்ந்து விடாதபடியோட கத்தரும் உங்களுக்கு பலன் தந்து சமாதான் தந்து நடத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த நாளிலும் நீங்கள் தொடர்ந்து ஓடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஓடுங்க பிரதர். ஓகே, காட் பிளஸ் யூ.
0: ஆமே, நன்றி சௌரி. பிரீம் ரோஸ் ஜெர்மனிலிருந்து பதிவு செய்திருந்தார். உங்களை கேட்டுதான் அவங்க சொன்னது.
1: ஆமா அங்கிள், கேட்டுச்சு அந்த பாடல் எனக்கு தெரியும். கண்டிப்பா அம்மாக்காக நான் பாடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாவே ரொம்ப உற்சாகப்படுத்துறதாவும் இல்ல, முன்னாடியே நாங்க பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாட்டு நல்லா இருக்கும், நல்ல வரிகளா இருக்கும், நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸோட இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தான் எங்களை தாங்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாடல நான் பாடுறேன்.
0: ஆமீன். அடுத்து இன்னும் ஒரு பாடல் பதிவு. ஆண்டனி அவர்கள் ஒரு ஒரு அழகான ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் 6473385569 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு இணைப்பை வாட்ஸ்அப்லேருந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: மல்லிகா, எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கிறீங்களா? குட்.
3: ஓமாம், நீங்களும் சும்மா இருக்கிறீர்கள் தானே?
0: ஓமாம், நான் சும்மா இருக்கேன்.
3: ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன். சகோதரியோட கதை
0: ஈவிலினோட பேசலையா?
1: நீங்க
3: கதைக்கிறது எனக்கும் விருப்பம், நான் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நீங்க நாங்க பேசுறத நீங்க லேர்ன் பண்ணுங்க, நீங்க பேசுறத நாங்க லேர்ன் பண்ண, ஆனா நாங்க மாறி மாறி பேசணும்னா ரெண்டு பேருமே லேர்ன் பண்ண மாட்டோமே.
0: ஆமா
3: ஆமா சரி நல்லா இருக்கீங்க,
1: நிஜமாவே நல்லா இருக்கோமா. ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்.
0: இந்த பாட்டு
3: சொல்லுங்கம்மா, நான் கேட்கிற பாட்டு இப்ப இந்த சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி தெரியும் பிரதர், ஆனால் இப்ப சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி அந்த பாட்டை அதையும் போடுங்க. நான்
0: அது கண்டிப்பா அவங்க பாடுவாங்க உங்களுக்காக. கனடால
3: இருந்து அப்ப ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா அத பாடுங்க சகோதரிக்கு தெரியும்.
0: தெரியுமா?
3: நன்றி சகோதரி, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதித்து
1: நன்றி. உங்க வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்காக பாடுறோம்.
3: டானியல் நன்றி, டானியல்
0: நன்றி, நன்றி அம்மா,
3: நன்றி நன்றி.
0: இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம், ஸ்ரீலங்காவில இருந்து யார் அனைத்திற்கும் செமீனா. சரி, நாங்கள் பின்புதாக அவங்களை இணைத்து கொள்ள நீங்கள் பாடுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாடலை பாடுங்கள். அடுத்த பிரேக்கில் நான் இலங்கையிலிருந்து செமீனா மகள் அடுத்திருக்கிறார்கள், அவங்களோடு நாங்கள் இணைந்த இந்த விருப்ப பாடல் என்று கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் பாடலுக்குள்ளே இணைந்து கொள்வோம்.

0: சௌரி லீமா அவர்களுடைய விருப்ப பாடலே பாடியிருந்தீர்கள். ஆரம்பமே நல்ல ஆராதனை பாடலோடு ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கையிலிருந்து செமினார் நடந்திருக்கிறார்கள். வணக்கம் செமினா.
1: வணக்கம். வணக்கம் அங்கல்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி, அங்க பாடல் பாடுகின்ற இசைக்குழுவோட பேசிக்கொள்ளுங்க சார். ஈவிலினோட
1: வணக்கம் அக்கா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க செமினா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
0: செமினாக்கு ஒரு மாசமா கரண்ட் இல்லையா? அவங்க
2: அப்படியா?
0: பவர் கட்.
2: பவர் கட் ஒரு மாசமாவா?
0: கிட்டத்தட்ட ஒரு மாசமா வேற இல்ல. அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியா செமினா? ஓ, பாருங்க என்ன நிலைமை.
2: இப்ப அங்க கரண்ட் இல்லாம எப்படி அங்க சமாளிப்பீங்க? எல்லாம்
1: லாம்ப் இருக்கு.
0: லாம்ப் இருக்கு தானே?
2: லாம்ப் இல்ல, லாம்ப் வச்சு இல்ல. இங்க எங்களுக்கு ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் ஷட் டவுன் இருக்கும். அந்த ஒரு நாள் ஷட் டவுனே எங்களால முடியவே முடியாது. வேற வழி. அது வந்து நாங்க ப்ரிப்பேர் ஆயிக்குவோம். முன்னாலே இன்னைக்கு ஷட் டவுன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு மாசம் எல்லாம் கரண்ட் இல்லைன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிராம பழைய காலத்துல இருக்க
0: மாதிரி போயிட்டாங்க. லெந்தர் லாம்பு மண்ணெண்ணெய், அதாவது கிறிஸ்தலின் ஆயில் விட்டு திரி வச்சு வெளிச்சத்தோட இருந்தாங்க ஒரு மாசம். இப்போ ஓகே?
1: இன்னும்
0: வர இல்லையா? அதால உங்களுக்கு சார்ஜ் போடல அது போனுக்கு. அது ஒரு சிக்கல்.
2: ஆமா, இப்ப எப்படி போன் இப்படி இந்த ப்ரோக்ராம்கெல்லாம் எப்படி அவங்க கூப்பிடுறாங்க? எப்படி இதுன்னு தெரியல.
0: ஒரு இடத்துக்கு போய் சார்ஜ் பண்ணிட்டு வருவாங்க.
2: ஓ, அந்த மாதிரி இருக்குமா அங்கிள்? ஓகே ஓகே. இல்ல அங்கத்தோட இது எப்படி இருக்கும்னு தெரியல. இங்கெல்லாம் கரண்ட் போச்சுன்னா அப்படி இப்படி எப்படியா சரி பண்ணிடுவாங்க. இல்ல ஒரு மாசம் கரண்ட் இல்லாம எப்படி இருக்காங்கன்னு, அது இந்த காலத்துல எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இல்ல
1: எல்லாத்துக்கும் உண்டு, இல்ல எங்களுக்கு மட்டும்தான் இல்ல. எங்களுக்கு இன்னொரு கரண்ட் எடுக்கல. வீடு இப்ப புதுசா தானே வந்திருக்கோம். அதனால இனிமே தான் எடுப்போம்.
0: உங்களோட வீட்டுக்கு மாத்திரம் இல்லையா?
2: புதிதாக
0: கட்டி இருக்கிறார்கள். இன்னும் சரியான முறையில இணைப்பு கொடுக்கல. அப்படியா? சரி,
2: ஆமா ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஓகே ஓகே, சீக்கிரமா கரண்ட் வரணும். உங்களுக்கு நீங்க எடுக்கணும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படணும்னு நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஓகே செலினா, உங்களுக்கு செமினா உங்க விருப்ப பாடல் சொல்லுங்கம்மா.
1: எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அந்த பாட்டு தான் பிடிச்ச பாட்டு. இருக்குமா?
2: கண்டிப்பா பாடிடலாம் செமினா, அழகா பாடுறீங்களே.
0: அவ வானொலியில வந்து பாடுற ஒரு முக்கியமான. ஆமா,
2: ரொம்ப அழகா பாடுறாங்க அங்கிள், நல்ல வாய்ஸ். ஆமா, சரி, நம்ம ஒரு நாள் எல்லா ப்ரோக்ராம் எல்லாரையும் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு பாடல பாட சொல்லலாம் அங்கிள் நடு நடுவில்.
0: ஆமா, அப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டுருவோம். அவங்க அங்கிருந்து பாட, நீங்க இங்கிருந்து டானி இசை.
2: நாங்க இங்க இருந்து பாட. ஆமா அங்கிள்,
0: இசையமைக்க அப்படி செய்யுமா? செய்து பார்த்துமா டானி?
2: கண்டிப்பா
0: முடியாதுன்ற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆமா அங்கிள், ஆண்டவா இயேசு
3: இங்க கூட இங்க வந்திருங்க அங்கிள்.
0: நான் வந்திரட்டா? அப்ப இங்க யார் இருக்குது? இங்க இங்க ஸ்டுடியோல ஜெசிந்தா விடும் ஆண்டி.
3: டானி அங்கிள் இருப்பாரு.
0: வா டானி. சரி, பாடலே செமினாட பாடல் வந்தாச்சு. சரி, நாங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாருங்க. மீண்டுமாக எங்களோட யூடியூப்ல அருமையான சகோதரர் நினைஞ்சிருக்கிறார் கிறிஸ்தோபர் கனகரத்னம் அவர்கள்.
2: ஆமா அங்கிள், கிறிஸ்தோபர் கனகரத்னம். இப்ப நான் பிரிம் ரோஸ் அம்மா அவங்களுடைய பாடல பாடிட்டு அப்படி லைனா வரேன். அடுத்தடுத்து பாடல் கேட்டவங்களோடது.
0: ஓகே, இது அருமையான ஜெர்மனிலேருந்து கேட்ட விருப்ப பாடல். இதோ அந்த பாடல் வருகிறது.

0: உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டாக போயிட்டு?
1: அங்கே இங்கே கரண்ட் போயிடுச்சு அங்கிள்.
0: அச்சோ, இப்போ தானே சொல்லிக்கிறது தான். கரண்டை பற்றி பேசுகிறோன்னா கரண்டு.
1: வீடியோ வீடியோ கால் வாங்கலை அங்கிள்.
0: கரண்டை பற்றி பேசுனா கரண்ட் போயிட்டுது. கரண்ட்டுக்கு
1: ரிங் லைட்ஸ் தான் இருக்கு. ரிங் லைட்ஸ் வச்சுட்டு இருக்கோம்.
0: ஓ,
1: கரண்ட் போயிடுச்சு.
0: இப்போதான் ஈவிலின் சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்களே அங்கே இப்படியெல்லாம் போகாது, போனாலும் வந்துடும். கரண்ட்டுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன செய்யலாம்? இல்ல இல்ல, லைஃப் எல்லாம் பேசுறேன், மக்களுக்கு தெரியல. வேணும் என்ன செய்யலாம்? ஒரு பிரேக்
1: அன்று
0: உறவுகளை மன்னிக்கணும். அங்கு கோயம்புத்தூர்ல திடீரென்று எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போய்விட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சி ஒரு திரும்ப வருமென்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வந்த உடனே மீண்டுமாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாடல் எல்லாமே பாடப்படும். தயவுசெய்து தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள், பார்த்து கொண்டிருங்கள். திரும்பமாக நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் கரண்ட் வந்த பின்பதாக.
2: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
3: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: வந்துருச்சுங்க கரண்ட்.
1: ஹலோ ஹலோ ஹலோ

0: இரவும்.
1: டானி பிரைஸ் லார்ட். நோ டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங் என்னுடைய சவுண்ட் போகுது.

ப்ரைஸ் லார்ட். டேனி, கேன் யூ ஹியர் மீ? டேனி, டேனி கேக்குதா இல்லையா? டேனி பேசுங்க டேனி, ஐ கேன் ஹியர்.

பிரைஸ் லார்ட். டேனி,

0: டெஸ்டிங் 1 2 3.
1: பரிசுத்தரே,
0: இல்லை ஃபோனை வச்சுட்டு அவங்க

0: பிரைஸ் லார்ட். டானி
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குதா அங்கிள்?
0: மெல்லமா கேக்குது? என்ன ஒலி குறைவா இருக்கு?
1: மெல்லமா கேக்குதா? இல்ல எங்க நாங்க ஒண்ணுமே செட்டிங்ஸ் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல அங்கிள், அப்படியே தான் இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு.
0: ஓகே ஓகே, இப்போ ஓகே. ஓகே ஓகே, நவ ஓகே
1: ஓகே.
0: ஸ்டாண்ட் பை போமா?
1: அப்போலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: சிறிது நேரம் நமது ஒளிபரப்பு தடைப்பட்டுவிட்டது. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏற்பட்ட தடைக்காக மனம் பெருந்துகின்றோம். வணக்கம், மீண்டுமாக உங்களோடு இணைந்து கொள்கிறோம். மின்சார தடை, இனிமேல் நீங்கள் உங்களோட மின்சாரத்தை பற்றி ஏதாவது கூட்டின்னு சொல்லுகிறாங்க, குறைச்சின்னு சொல்லாதங்க. இருக்கிறபடியே இருக்கட்டும், அது கேட்டுட்டு மின்சாரத்துக்கு.
1: ஆமா அங்கிள்,
0: டானி ஓகேயா?
1: மின்சாரத்துக்கு கேட்டுட்டு
2: ஓகே அங்கிள்.
0: ஓகே, ஸோ பேக் டு த பிஸ்னஸ் நவ். கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் திரும்பமாக இணைந்து கொள்வோம். ஏற்கனவே நீங்கள் பாட இருக்கின்ற பாடல் ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல் பதிவு. மீண்டும் அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாமா?
1: ஆமாம் அங்கிள், அதுலேருந்து அப்படியே தொடங்கிடும். உடனே பாடல் கேட்டால் அந்த பாடல் எல்லாம் நான் அப்படியே லைனாக பாடிடுறேன்.
0: சரி
1: ஓகே, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள். ஓகே
0: ஓகேம்மா,
1: கண்டிப்பாக பாடிடலாம். ஓகே.

0: ஆமேன். அழகான பாடல், சிறப்பாக பாடியிருந்தீர்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் இந்த பாடலை கேட்டுத்தார்கள், அப்படித்தானே? சரியா?
1: ஆமா ஆமா, கரெக்டா.
0: அடுத்து யாரோட பாடல் பாட போறீங்க?
1: அடுத்து பிரதர் ஆண்டனி தாஸ் அவங்களோட பாடல். அங்கிள்
0: யூடியூப்ல இணைந்திருந்தவங்க போயிட்டாங்க, திரும்பமாக அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த இணைப்பு மீண்டுமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் இணைந்திருந்தீர்கள். மின்சார தடை காரணமாக இடையிலே எமது ஒளிபரப்பு சிறிது தடைபட்டு விட்டது, அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். தொடர்ந்து பாடலோடு இணைந்திருக்கலாம், பாடுங்கம்மா.
1: ஓகே அங்கிள்.

0: ஆமேன். அழகாக பாடினீர்கள். ஈவிலின் வாழ்த்துக்கள். டேனி, தேங்க்யூ. யாருடைய பாடல்? சவரன், என்ன பேர்? ஆண்டனி. ஆண்டனி அவர்களுடைய விருப்ப பாடல் இல்லையா?
1: அங்கிள், உங்க ஃபீட்பேக் ஆகுது அங்கிள்.
0: சரி,
2: ஆண்டனி தான்.
0: ஆமாம், அவருடைய விருப்ப பாடல். சரி, நான் பார்க்க. அடுத்த பாடல் யாருடைய பாடல் பாட போறீங்க?
2: அடுத்த பாடல் மல்லிகாமா.
0: மல்லிகாமா அவருடைய பாடல். இதோ மல்லிகா அவர்களுடைய விருப்ப பாடல் பாட இருக்கிறார்கள். இடையில் ஏற்பட்ட மின்சார தடைக்காக மனமறந்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் நேரடியாக அழைத்து பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்ப பாடலை ஈவிலினிடம் கேட்கலாம். அது மாத்திரம் இல்லை, மீண்டுமாக யூடியூப் ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்கள். பாடிடுவோமா?
2: பாடிடலாம் அங்கிள். மல்லிகாமாவோட பாடல் நான் பாடுறேன். இப்போ அப்புறமா கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களோட பாடு.

0: அருமையான பாடல். இந்த பாடலே ஒரு ஜெப பாடலாக இந்த பாடல் அமைந்திருந்தது. சோரி மல்லிகா அவர்களுடைய விருப்ப பாடலாக ஒலித்தது இல்லையா? ஆமா, அவங்களுக்காக இந்த பாடல் பாடியிருந்தார்கள் சோரி ஈவிலின். நிச்சயமாக மல்லிகாவுக்கு இது சரியான விருப்பமான பாடல் பிடித்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அவனுடைய நாமம் ஒன்றை மயப்பட்டோம். அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடல்?
1: ஜெபக்குறிப்பு கொடுத்திருக்காங்க.
0: இறுதியில பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெப நேரத்தில் உங்களை ஜெப குறிப்பு எடுக்கப்படும். நீங்களும் இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்த பாடல் யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள். ஆமா,
0: ரைட் டைம்ல வந்துட்டாரு.
1: ஆமா,
0: ரீகனெக்ட் பண்ண.
1: இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டாங்க.
0: இல்ல,
1: திரும்ப வந்திருக்கார் போல இருக்கு. ஆமா
0: ஆமா, திரும்ப வந்திருக்காங்க.
1: ஆமா அங்கிள்,
0: பாடிடுவோம்.
1: அவங்களோட பாடிடலாம். ஓகே, கண்டிப்பா.

0: ஆமென். எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள், டிசிபிஎன். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்?
1: Praise the Lord, Pastor. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறது.
2: ஆமாமா, தேங்க்யூ சிஸ்டர். நானும் ரெண்டு வாரம் கூப்பிடணும் கூப்பிடணும் பாக்குறது, என்னால முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால பண்ண முடியல. அப்புறம் நல்ல வாய்ஸ் சிஸ்டர், கடவுள் ஆசீர்வதிப்பா. அதே மாதிரி கீபோர்ட் பிரதரும் நல்ல அருமையா வாசிக்கிறாரு, உங்களுக்கு ஈடு கொடுத்து அதனால தேவன நாம மகிமைப்படுது.
0: ஆமென். ஒரு பாடலை கேளுங்களேன், உங்களோட பேரால நாங்கள் கேட்போம்.
2: திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமா, அருமையான ஜெப பாடல், நிச்சயமாக அவர்கள் பாடுவார்கள். நன்றி, எங்கள் வந்து பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். மிகவும் நேரம் இல்லாத நிலை இருந்தாலும் கூட எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்த வாரம் உங்களை எதிர்பார்க்கிறோம். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீர்கள் சௌரி?
1: செமினாக்காக அங்கிள், செமினாவோட பாடல பாடிட்டு வந்துலாமா? ரொம்ப நேரம் பாவம், அவங்க கரண்ட் பேச போய் இங்க கரண்ட் போயிடுச்சு, அதனால அவங்களுக்காக
0: கரண்ட்க்கு காது இருக்கிறது.
1: ஆமா அங்கிள், இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அங்கிள், பகல்ல பாத்து பேசணும், இரவுல அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மையாயிடுச்சு. எங்க எங்க இடத்துல இது இரவு இல்ல? ஆமா, அதனால இன்னைக்கு அது ஒர்க் ஆனதுனால சரி வேண்டாம், நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தாரே, நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம்.
0: அவ்வளவுதான்,
1: அதுக்கேத்த மாதிரிதான் பாடல் அங்கிள். அதுவும் எபினேசரு அவங்க கேட்ட பாட்டும் அது மாதிரிதான் இருக்குது. ஆமா,
0: அவங்களோட பாடல பாடலாம் பார்க்கலாம். யார் வந்து
1: பாடலாம்
0: அடுத்ததாக? எங்களுடைய திருக்கரத்தால் பாடல் கொடுத்திருக்கிறார்கள் பாஸ்டர், அதையும் பாடுவோம் பின்புதான்.
1: ஆமா அங்கிள்.

0: அருமையான பாடல் செமினா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அது மாத்திரமில்லை, யூடியூப்பில் ஒரு பாடல் பதிவிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். அசின் ஒரு பாடலே
1: கேட்டிருக்கிறார்கள். அஸ்லின் ஃபஸ்ட்டே வந்திருக்காங்களா, இதான் முதல் முறையான்னு தெரியல அங்கிள்.
0: ஃபஸ்ட்டே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹலோ அஸ்லின், ப்ரேஸ் லார்ட். யாருன்னு தெரியல, சிஸ்டர் ப்ரேயர், சின்ன பொண்ணா பெரியவங்களான்னு தெரியல, யாராக இருந்தாலும் ப்ரேஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு, பாடல் கேட்டதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பாடல் நாங்கள் பாடுறோம், தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். தேங்க்யூ
0: டேனி.
2: அங்கிள்,
0: உங்களோட சைடில் எக்கோ குறைச்சிருங்க.
2: ஓகே அங்கிள், ஓகே, ரிப்பீட் ஆகுது அங்கிள், இல்லை மைக் எக்கோ?
0: மைக் எக்கோ.
2: ஓகே ஓகே.
0: அடுத்து யாருடைய பாடலை பாட இருக்கிறீர்கள்?
1: அக்கா வந்திருக்காங்க, சுஜாதா லாய்ட்.
0: ஆமாம்,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு. ஆமாம் அங்கிள்,
0: அக்காவோட பாடலை பாடுவோம். சுஜாதா அவர்களுடைய பாடல் இப்பொழுது வர இருக்கிறது. மீண்டுமாக மின்வெட்டு காரணமாக இணைக்கப்பட்டு நிகழ்ச்சி தடைபட்டதுக்கு மீண்டும் மன்னிப்பு கோருகின்றோம்.
1: அங்கிள் ஒரு கால் வருது.
0: பாஸ்டர் இணைஞ்சிருக்கார், பாஸ்டர் அல்ஃபிரட் அவர்கள். மீண்டுமாக பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட், ஒரு சின்ன விஷயம், ஒரு சாட்சி ஒன்று சொல்லணும்னு இருந்தேன்.
0: ஆ சொல்லுங்க.
3: இந்த பாட்டு நான் கேட்டேன் இல்லையா, திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமாம்,
3: அந்த பாட்டு வந்து எழுதி பாடினவர் இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபர்ட் குமார்.
0: ஓ
3: சரிங்களா, அவர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆகணும். அவர் வந்துட்டு எங்க அத்தை இறந்தப்போ இந்த பாடலை வந்து எழுதி பாட்டு பாடினாரு.
0: ஓ அப்படியா,
3: அன்னைக்கு ஃபுல்லா இந்த பாட்டு, அன்னைக்கு அவங்களுக்காகவே எழுதின பாட்டு. ஆனா வந்து அவரை பத்தி ஒரு சின்ன சாட்சி என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு கிராமத்துல ஊழியம் பண்றதுக்கு போனாராம். அந்த இடத்துல அந்த ஊழியர் அந்த இடம் ஃபுல்லாவே இது மத்தவங்க இருந்த இடம். அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தேவனை ஏற்றுக்கொண்டதான். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்களாம். அப்ப இவர் கிளிஃபர்ட் குமார் அங்கிள் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த கதவுல வந்து கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனாராம், தேவனே உங்களுடைய ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறேன், எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரா ராத்திரி, இவங்க அந்த ஊரெல்லாம் திரண்டு வந்து எல்லாருமே அந்த ஊரே திரண்டு வந்து இந்த குடும்பத்தை அடிக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை கொளுத்தணும்ட்டு வந்திருக்கிறாங்க. வந்தப்போ பார்த்தா அந்த கதவுல வந்து அப்படியே ரத்தம் ஊஸ் ஆயிருந்திருக்குது, ஃபுல்லா ரத்தம், அப்படியே ஒரு கை ஃபுல்லா ஒரு கை அப்படியே ரத்தம் அப்படியே இதானோடனே அதே இடத்துல நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நானு. அது நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றதுக்காக சொன்னேன், ஏன்னா இந்த திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: அவரோட பேரை திரும்பமா சொல்லுங்க. கில்பர்ட்
3: கிளிஃபர்ட் குமார்.
1: இல்ல இல்ல இல்ல, கிளிஃபர்ட் கிளிஃபர்ட்
0: குமார். கிளிஃபர்ட் குமார் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் அங்கிள், தெரியும் தெரியும். இங்க அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், ரொம்ப அவருடைய பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கிள். ஆமா,
0: நன்றி பாஸ்டர், இந்த தகவலை சொல்லி ஒரு சாட்சியம் சொல்லி இருக்கிறீர்கள். இப்படி அநேக தேவ ஊழியர்கள் இப்படி பாடல் பாடிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது. அதை திரும்பமாக பாடுறவர்கள் கூட அதை பற்றி சொல்லுவதில்லை. அதனால நீங்கள் இந்த இடத்துல அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு சாட்சியை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நன்றி பாஸ்டர்.
3: ஆமா, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், என்னன்னாக்கா அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருந்தது. அப்போ அவரு வந்து தேவன்ட்ட வந்து பொருத்தனை பண்ணாராம், எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கனாக்கா நான் வெறும் பாடல்லயே ஊழியம் செய்வேன் சொல்லி. தேவனின் நாமத்துக்கு மகிமையா, தேவன் அவருக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்தனால அவர் நிறைய பாடல்களை பாடி ஊழிய செஞ்சாரு. கிளிஃபர்ட் குமார்.
0: கிளிஃபர்ட் குமார் நல்ல சாட்சியா, மிகவும் மகிழ்ச்சி. நீங்க அனுபவமிக்க ஒரு ஊழியக்காரர், இப்படி இடையிடையே வந்து இப்படி பாடல் பாடி ஆண்டோட நாமத்தை உயர்த்தினவர்களுடைய தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அடுத்த பாடல் யாருடைய பாடல்? பாஸ்டர் கேட்ட பாடலா திருக்கரத்தால் இல்ல
1: சுஜாக்காவோட பாடல் பாடிட்டு வரேன். ஆமா அங்கிள்,
0: அக்காவோட பாடல பாடிட்டு வருவோம்.
1: ஆமா அங்கிள்,
0: உங்களுக்கு மக்கா உங்களுக்கு மக்கால போனாங்க அவங்க என்ன விட.
1: ஆமா அங்கிள், எல்லாரும்
0: வயசு என்னோட குறைவு தங்கச்சியா இருக்கலாம்,
1: தங்கச்சியா இருக்கலாம். இல்ல நம்ம அந்த இந்தியன்ல பிளெஜ் சொல்லும் போது ஆல் இந்தியன் சாமி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாரும் கத்திருக்குள்ள நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தமிழ்கள். ஆமா அந்த மாதிரி எல்லாரும் சகோதரர் தான், ஒண்ணும் தப்பில்ல. அதனால அவங்க கோச்சுக்க மாட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன்
1: அங்கிள். ஆமா அவங்களுக்காக பாடிடலாம் பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல், நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை பாடினீர்கள். ஆண்டோட நாம மகிமைப்பட்டது. மீண்டுமாக எங்களோடு இணைந்து சிறப்பியுங்கள். யூடியூப்பில் ஒரு சில பாடல் தெரிவுகள் இருக்கின்றன. சௌர அதாவது ஒரு சௌர சௌரியோ தெரியல ஆஷா அவர்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் கிடைச்சிருக்குது. எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நாங்கள் அவர்களுக்காக இந்த ஜெபக்குறிப்புக்காக பாஸ்டர் இம்மானுவேல் ஜெபிப்பார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து சோர் ஈவிலினோட மற்றும் சோர் டேனியோட பேசி உங்கள் பாடல் தெரிவுகளை அவரிடம் சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த பாடலை பாடுவார்கள். அடுத்த யாருடைய பாடல்?
1: அடுத்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபிரெட்காக பாடிட்டு நான் யூடியூப்ல ஆஷ்லின் அவங்களுடைய பாடலுக்கு வரேன் அங்கிள்.
0: ஓகே
1: ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபிரெடோட பாடல் திருக்கரத்தால் தாங்கியன்னு. ஆமா, இன்னைக்கு பாடின பாடல் எல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் அங்கிள். நல்ல வரிகள் உள்ள அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லா பாடலுமே.
0: ஆமா,
1: ஆமா அங்கிள், ரொம்ப அருமையான பாடல்கள்.

0: சிறப்பான ஒரு பாடல். அந்த தேவ ஊழியர் பாடின ஒரு பாடல் இந்த பாடல். இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபோர்ட் குமார் அவர்களுடைய பாடல். நான் நினைக்கிறேன் அவர் 22 ஆண்டு தான் கத்திரக்குள்ள நித்திரிடம் இருக்கிறார் என்று.
1: ஆமாம் அங்கிள், இப்போதான் இருந்தாங்க. அவருடைய பாடல் நிறைய பாடல்கள் இருக்கு அங்கிள், நல்ல அருமையான பாடல்கள். அவரோட எல்லா பாடலுமே நல்லா இருக்கும். அவர் FMBB-ல இருந்தார்.
0: ஓ அப்படியா, அதுல இருந்தாலே நல்ல பாடல்களாக தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய பாடல்.
1: எமில் ஜெபசிங் அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க நினைக்கிறேன் அங்கிள். அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள். எல்லாம்
0: உங்களுக்கு தெரியும், அந்த பாடல் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
1: யூடியூப்ல
0: பாடல் பதிவு இருக்கிறதா இருக்கிறது நினைக்கிறேன். யூடியூப்ல
1: ஒருத்தவங்க ஆஷ்லின் அவங்களுடைய பாடல் இருக்காங்க. மற்றவங்களோட பாடல் நான் பாடிட்டேன். சிஸ்டர் ஆஷ்லின் அவங்களோட பாடல் பாடணும்.
0: ஓகே
1: ஓகே, அவங்களோட பாடலை
0: பாடிடுவோமா?
1: பாடிடலாம் அங்கிள்.

0: ஆமேன். இயேசுவின் நாமம் இன்ப நாமம், இணையற்ற நாமம். அழகான பாடல், அருமையாக நல்ல மெலோடி பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஈவிலின்.
1: நன்றி அங்கிள். நம்ம இந்த பாடல ஒரு பாட்டை பாடினாலே சுவிசேஷம் அறிச்ச மாதிரி
0: தான்.
1: அதுல அவ்வளோ அழகா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைனுமே ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பாவம் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு, சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு, பிசாசின் கட்டில இருக்கிறவங்களுக்கு, அப்படி வந்து ஒரு ஒரு லைனுமே ரொம்ப அழகா. இந்த ஒரு பாட்டை பாடினா போதும், அந்த ஒரு உண்மையாலுமே கேட்டாங்க, கவனிச்சு இந்த பாட்டை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆண்டவரை தெரிஞ்சு அறிஞ்சுக்குவாங்க, அங்கிள் ரசிக்கப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல்.
0: இந்த பாடலை தெரிவித்தவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட பாடல், இப்படிப்பட்ட பாடல் நல்ல செய்தி, நற்செய்தி, சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறது. எங்களுக்கு அதாவது எங்களுடைய கடமை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அறிவியுங்கள், அறிவிப்போம். அறிவிக்கிற மாத்திரம்தான் எங்களோட வேலை, அவர் ஜாப். ஸோ மிகுதியான ஆண்டவர் ரட்சிப்பு தருகிறது, ஆண்டவருடைய கிருபை. அதனுடைய அந்த இடத்துக்கு நாங்கள் போகாமல் நாங்கள் ஆண்டவர் சொன்ன வேலையை மாத்திரம் செய்யலாம். அடுத்த யாருடைய பாடல்? கிறிஸ்துபர்.
1: திரும்பவும் கிறிஸ்துபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க வந்து இன்னொரு பாடல் கேட்டிருக்காங்க. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. ஐயோ, இது எந்த பாட்டு? ரெண்டு பாட்டு இருக்கே. இது காக்கும் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அந்த பாட்டு தான். அதான் அங்கிள், கரெக்ட் தான்,
0: கரெக்ட் தான். நல்ல பாடல் கிறிஸ்துபர், நல்ல பாடல் தெரிவு. இதுவும் ஒரு ஜெபத்தோடு கூடிய ஒரு பாடல் தான். பாடலே நாங்கள் ஆண்டோட நாமத்தின் மாமைக்காக பாட இருக்கின்றோம். சோரி, பாட இருக்கிறார்கள் அருமையான தம்பி டேனி. அழகாக பின்னிசை வாசித்து ஆண்டோட நாமத்தை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் லைஃப் மேடையண்டா கேட்டுருவேன். பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருக்கு ஒரு கரகோசத்தை தட்டுங்க நான், உற்சாகப்படுத்துங்க நான். என்ன செய்யறது, காணாத எங்களால் மக்களை காண முடியல. இருந்தாலும்
1: இல்ல அங்கிள், அவங்க பார்க்காம இருந்தா கூட அவங்க கண்டிப்பா அவங்க கேட்டுட்டு அவனை பிளஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாசிக்க முடியாது. எல்லாருடைய ஜெபங்களும் ஒரு ஆசீர்வாதமா எல்லாருடைய இருக்குல்ல. கண்டிப்பா, நன்றி அங்கிள். ஆமா, ஓகே அங்கிள், அந்த பாடல பாடிடலாம்.

0: ஆமேன். நல்ல ஒரு பாடல், காக்கும் கரங்கள், நல்ல தெரிவு. இந்த பாடலை யார் தெரிவு செய்தார்கள்? கிறிஸ்தோபரம்.
1: ஆமாம் அங்கிள், கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க.
0: வாழ்த்துக்கள் சகோதரன் கிறிஸ்தோபர், சிறப்பான ஒரு பாடல் தெரிவு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அடுத்து யாருடைய பாடல்கள் இருக்கின்றன?
1: எல்லா பாடலும் நான் பாடிட்டேன் அங்கிள்.
0: யூடியூப்ல ஒரு பாடலும் இல்லையா?
1: யூடியூப்ல இல்ல, அது அவரோட பாடல் தான் கடைசி, அது பாடிட்டேன் நான்.
0: ஓகே ஓகே. நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படியே இணைப்பு துண்டித்ததால் அப்படியே போனவர்கள் வரவில்லை. இருந்தாலும் யூடியூப்பில் அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக பாடல்களை நாங்கள் பாடியிருந்தோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. இது தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் தான் இந்த இடத்துல கிருபியாக உயர்த்தி இருக்கிறார். அதுக்காக நன்றி. சோர்ந்து போகாதபடி என்றைக்கு ஆரம்பத்தில் அருமையான சௌரி ஜெர்மனிலேருந்து கேட்ட பாடல் அது மாத்திரமே அவர்கள் சொன்ன வாழ்த்துக்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு தொடர்ந்து ஆண்டவர் பணியில் பயணிக்க வேண்டும். பயணியுங்கள், கர்த்தருங்களோட கூட இருப்பார் என்று அழகாக வாழ்த்துக்களை அந்த ஊழியக்காரர் சௌரி சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் மிக சிறப்பாக எல்லா பாடலையும் பாடியிருந்தோம். வந்தவர்கள் இன்றைய நாளில் இடையில் இந்த மின்சார தடை காரணமாக தடைப்பட்டு விட்டது. இருந்தாலும் மீண்டுமாக இணைந்து கொண்டவர்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இந்த டெக்னிக்கல் இஷ்யூ எந்த இடத்துலையும் வரும், எந்த பெரிய ஷோவிலையும் இருக்கும், எங்களை போல சிறிய ஷோவிலையும் இருக்கும். அதனுடைய பொதுவானது தான் மின்சார தடை. தடையிலிருந்து நாங்கள் மீண்டுமாக இதை இணைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய சேவை நடக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அந்தபடி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நிறைவின் போது இம்மானுவேல் மினிஸ்ட்ரி பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிறிதாக மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, பின்பாக ஜெபிப்பார்கள். ஜெப குறிப்பு ஒன்று இன்றைக்கு இருக்கிறது, அதை பாஸ்டரிடம் சொல்லிவிடுங்கள் சௌரி ஈவினிங்.
1: ஆமாம் அங்கிள், அவங்க பார்த்துட்டாங்க, சொல்லிட்டேன் நானும்.
0: ஓகே,
1: கண்டிப்பாக அதுக்காக அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அடுத்த வாரம் அவங்க வந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. நாங்கள் இந்த வாரம் வந்து நாங்கள் ஜெபித்தோம் உங்களுடைய ஜெபத்தினால.
0: ஆமென்.
1: அவங்க மகன் வந்து பரிபூர்ண விடுதலை பெற்று கொண்டார் அப்படின்னு சொல்லி, இப்போ சுகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். நாங்களும் எங்களுடைய ஊழியங்கள் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருமே அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெபித்து அடுத்த வாரம் அந்த சாட்சி சொன்னால் இது இன்னும் நிறைய பேர் வந்து ஆண்டவர் உண்மையாகவே எல்லாருக்கும் அற்புதம், யாரும் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருக்குமே அற்புதம் செய்வாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு கால் பண்ணவங்க, லைவ்ல வந்தவங்க, யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சாரி, ரொம்ப எதிர்பாராத விதமாக இங்கே பவர் கட் ஆயிடுச்சு. எப்பயும் அந்த மாதிரி ஆகாது. இன்னைக்கு நான் ரொம்ப பாவப்பட்டு பேசிட்டு இருந்தேன், டப்புன்னு இங்கே போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னைக்கு எல்லாரும் கரெக்டாக ஆன் டைம்க்கு எல்லா ப்ரோக்ராமுக்கு வந்துட்டாங்க. நிறைய பாடல் இருந்துச்சு. ஐயோ இப்படியே கட் ஆயிருமோ நினச்சிட்டு பயந்துட்டு, நல்ல வேலை உடனே கரண்ட் வந்ததுனால திரும்ப தொடர்ந்து பார்க்கவும் நீங்களும் திரும்பவும் வந்துட்டீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அங்கிள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. டேனியோட ப்ரோக்ராம்காக, அவனுடைய ஃபியூச்சர்க்காக, அவனுடைய இப்போ கரண்ட்ல இருக்கிறவன மியூசிக் விஷயங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. நாங்களும் உங்க எல்லாரையும் எங்களுடைய ஜெபங்களில் நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் அடுத்த வாரம் எந்த தடையும் இல்லாம வருவோம் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கலாம் அங்கிள்.
0: கர்த்தர் நல்லவர், ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபமே ஜெயம். அதனுடைய அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம், விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனுடைய அடுத்த வாரம் நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த மின்சார தடையும் இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று நாங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு அன்பு வணக்கத்திலே விடை கொடுக்கிறேன். நன்றி சௌரி,
1: சிறப்பாக
0: பாடினீங்க. வாழ்த்துக்கிழமை.
1: தேங்க்யூ அங்கிள், ரொம்ப நன்றி.
0: இது சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய செய்தியை ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கோம். சிறிதாகத்தான் அதை தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறார் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மாத்திரம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட். ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், நல்லா இருக்கிறோம். நன்றி. எங்க டேனியை காணல, போயிட்டு?
2: ஆமா ஐயா, ஒரு விஷயமா சைட்ல இருக்காரு ஐயா.
0: இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை சிறிதாக கேட்போம். எப்பொழுதுமே இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியால் எந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் காதுகளே இருதயங்களே திறந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட சிறிதான ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்டு அதன் பின்பதாக பாஸ்டர் ஜெபிக்க இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஜெபக்குறிப்பு வந்திருக்கிறது. அந்த ஜெபக்குறிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுற தேவர். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அதனுடைய நீ விசுவாசித்தாய், தேவனோட மகிமையை காண்பாய் என்று அவர் சொன்னபடி நாங்கள் அவரையே விசுவாசிப்போம். பாஸ்டர் எங்களோடு இணைந்து செய்தியை கொடுங்கள்.

பர்திமேயு குருடனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு அவர் போய் கொண்டிருக்கிற வழியிலே இந்த பர்திமேயு என்கிற ஒரு குருடன் அங்கு உட்கார்ந்து அவ பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். குருடர்களுடைய காரியம் நீங்கள் அறிந்த வண்ணமே, அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், வேதனை மற்றும் அழுத்தம் உடையவர்கள். அவர்களுக்கு பிச்சை மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை எடுக்க தெரியும். இன்றைக்கும் அநேகர் இன்னைக்கு குருடர்களை போல நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி அறியாதவர்களா இருக்கிறார்கள். ஆக இரண்டு நேரங்களில் வழி தெரியாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷனை தேடி அநேகர் இன்றைக்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்காகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த நாடுகளிலிருந்தும் நீங்கள் எங்கிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களுடைய எதிர்காலங்களையும் எல்லாவற்றையும் அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மார்க் 10:47 வாசிக்கிறோம். அந்த குருடன் எரிகோவுக்கு போகிற வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகிற வழியே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் 47 சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் அங்கு போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். இரண்டாவதாக அவன் கூப்பிடத் தொடங்கினான். மூன்றாவதாக அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். குருடனாய் இருந்தும் முழு சரீரமும் செயல்பட முடியவில்லை, ஆனால் அவனுடைய கண் வேலை செய்யல, ஆனால் காது கேட்கிறது. என்ன கேட்டது? இயேசுவானவர் நடந்து போகிறார், இயேசுவானவர் கடந்து போகிறார் என்று சொல்லி. ஆகவே அவனுடைய வாயும் வேலை செய்தது. ஒருவேளை அவனுடைய கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி. அப்ப ஜனங்கள் திட்டு இருக்க, ஜனக்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, விசாரிக்கிறான் என்ன என்ன நடக்கிறது, என்ன யார் நடந்து வருகிறார் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதை அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது அவனுடைய மூளையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. லூக்கா 18:36 அதே வசனத்தை வாசிக்கிறான். நசரேனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மட்டும் அறிகிறது இல்ல, அவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அதுதான் யோவான் 2:24-25 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் என்று சொல்லி வாசிக்கிறோம். 25 மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எரிகோவுக்கு போகும்போது இயேசு பரிசுத்தமேவை குருடனை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் காணாதவர் போல் கடந்து போகும் பொழுதுதான் இந்த குருடன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். மூன்று காரியங்கள் கேள்விப்படுகிறான், கூப்பிட தொடங்கினான், அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அவர் காணாதவர் போல இருந்தாலும் நீங்க கேள்விப்பட்ட அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கூப்பிட தொடங்குங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்கும், என் குடும்பத்திற்காக இறங்கும், என் பிள்ளைக்காக இறங்கும், ஆண்டவரே எதிர்காலத்து வாழ்க்கைக்காக இறங்க, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே பதில் கட்டளையிடவர் இருக்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகவே ஒருவேளை மனுஷனை நோக்கி கூப்பிட்டு அநேகர் இன்னைக்கு ஏமாறந்து போய்விடுகிறார்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எதற்கெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா, அவர் அற்புதத்திற்காக, அவர் வல்லமைக்காக, அவருடைய நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடந்து போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் அதே இடத்துல நின்று திரும்பி பார்த்து அந்த அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய சத்தத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே இதை நாம் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எங்களோடு கூட இணைந்து கொண்டீர்களோ, இருக்கிற இடங்களில் ஒருவேட வீடா இருக்கலாம், அல்லது ஆபீஸா இருக்கலாம், அல்லது டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நிமிடம் கண்

கண்களை மூடி ஆண்டவரே இடத்திலே ஆண்டவரே நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி இந்த நேரத்தில் நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அங்கே ஒரு ஜெப விண்ணப்பம் நாம் கேட்டுக்கொண்டபடியே ஆஷா என்கிற சகோதரனுடைய மகன் அபி என்கிறவர் அவர் வியாதிப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தாமே ஜெபிக்கிற இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்தனுடைய சதிசு திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாவதாக கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம ஜெபிக்க போற ஒன்றாய் சேர்ந்து ஒரே நிமிஷம் கண்களை மூடுவோம். அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.

0: பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலான பாடி கீர்த்தனம் பண்ணினோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே பாடல்களை பாட கேட்ட ஆண்டவரே, பாட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில கர்த்தர் தாமே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எரேமியா 33:3 நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி இந்த நேரத்தில் நாங்களும் நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் இப்பொழுது விடுதலை ஆக்கி அவளுக்கு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட, ப்ரொமோஷன் கிடைக்க, யாரெல்லாம் இதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அப்பா அவருடைய விண்ணப்பங்களை வேண்டுதலில் கேட்டு கர்த்தர் இந்த நாளில் இப்பொழுது அற்புதம் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே அடுத்த புரோகிராம்குள்ள அவர்கள் சாட்சியாய் நிறுத்தி அவர்களுக்கு எங்கள் எழுதுவார்களாக. கர்த்தர் இடத்துல நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் விசுவாசித்தோம், கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு எழுதி சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பலப்படுத்துங்க. திருமணமாகாமல் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறவர்களால் இருப்பார்கள் என்று சொன்னால், அன்று குழந்தை பாக்கியத்திற்கு காத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து நல்ல வரன்களை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய ஆண்டவரை எல்லா கண்ணீரையும் ஆண்டவரை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இது நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்த வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களில் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமானங்கள் செவிக்கிறாங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேர பாடலை பாடின இவளின்காக, இசை வாசித்த டேனிக்காக, ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக, அன்று சுகப்படுத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த வல்லமையின் அலைகள் ஊழியத்திற்காக வின்சென்ட் ஐயாவிற்காகவும் ஆண்டவர் ஜெசிந்தா தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்னும் தாயார் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இப்பொழுது சுகமாக்கும் கர அவர்கள் மேல வைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. சுகம் உண்டாவதாக. அந்த உச்சதம் கால்வருடைய பலன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுகம் ரத்தம் பூசப்படுகிறோம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தினுடைய வேலைகளை ஊழியங்களை கவனித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை தினம் தினம் தினம் 24 மணி நேரம் டிவி வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, ஆண்டவர் வெப்சைட் வழியாக, ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை சுவிசேஷமாய் ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நினைக்கிறார்களோ அதில் காரியங்கள் எல்லாம் சித்தத்தின்படி அவர்களுக்கு நடைபெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக நன்றி ஐயா. அருமையான சிறிய நேரத்தில் ஆழமான சத்தியத்தை எடுத்து வந்தீர்கள். அன்னுடைய நாமம் மயப்பட்டது. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஜெபத்திலேயும் கருத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். விசேடமாக அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் அடுத்த வாரம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன், அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால், அவரை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த ஜெப விண்ணப்பத்துக்கு நாங்கள் பாதையில் எங்களுக்கு கிடைத்திருக்கும், கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்றும் ஆமென்றும் பரலோகத்தில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருது என்று நாங்கள் விசுவாசிப்போம். நன்றி பாஸ்டர், மிகவும் மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா.
1: மீண்டும் உங்களை எல்லாம் பார்க்க ஆண்டவர் கிருபையா உதவி செய்தார். இந்த சமாதானம் எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் இணைந்து கர்த்தரை சித்தமானால் அறை சாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு விடை தருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கோர் நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல

0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி
0: லார்ட். ஆமா, இன்றைய நாளில் நாங்கள் வேதாமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணைந்திருக்க அருமையான சோரி பீலா அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றிருக்கிறோம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 சாமுவேல் 9 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம், வெளிப்படுத்துதல் 15-16 ஆகிய புஸ்தகங்களை இன்று சகோதரி வாசிப்பார்கள்.
1: 1 சாமுவேல் 9 அதிகாரம். 1 சாமுவேல் 9 அதிகாரம். பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலியும் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால், ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார். நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதுக்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வர மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்துக்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுளை கண்டபோது, கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசி கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு விழுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். ஆமென். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதிகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியவுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஆமீன். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாய தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தனப்படியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் அங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டு சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எப்ரேய பாசையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீபுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி அம்மா, கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 2:22.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையதிலே 2:28 சனிக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
0: தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். மீண்டுமாக திங்கட்கிழமை உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்தில் விடைபெறுவது உங்கள் சோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்க நேர்களே,
1: வல்லமையின் அலைகள்

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வல்லமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24ஆம் தேதி 5வது மாதம் 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வல்லமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 மணிக்கு இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை செலுத்துகிறோம்,
0: மகிமை ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மைத்து நிற்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோ.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக, அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவ்வள நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இணைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காய் இருக்கக்கூடாது, கடவுளுக்காய் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டான். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணப்படினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவவிசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசா இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுக இனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்களும் உம்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வருவோம்.

0: அவைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமைக்கு நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை, வேத வாசிப்பு, சிந்தனை, துளி ஜபம், பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவசெய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயும் 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30க்கு வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் நிறுத்தப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்தின் நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253 0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-340-8999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமென். ஆமென். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்பு வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டே என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டே நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்கு தத்தம் என்ன? இந்த வாக்கு தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல்லேர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவ கர்த்தருடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லாரும் பிரேமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளிலே அந்த காரியம் நிறைவேறினது. அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேச தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரன் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 16:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால், எங்கும் இருக்கிறவர், இரண்டாவது எல்லாம் வல்லவர், மூன்றாவது எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள், தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புகிறவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதா குமாரவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பியர் 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால், அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுலடிகிறார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 Corinthians 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆத்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 Timothy 3:16 பார்க்கலாம். யோவான் 14:16 சொல்றது, நான் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுவது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 Corinthians 3:16 சொல்றது, 16:17 சொல்றது, நீ தேவன் கிருப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள் மூன்று விடயங்களை காணலாம். ஒன்று, யோவான் 16:8 சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. 1 Timothy 5:21 சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர், முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே தங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சத்தம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பெலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கு தரிசனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதேயாவிலே இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8:1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப்பு என்பவன் அங்கே சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்றும் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன்
0: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையில உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலியத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒலித்தடலிலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: கலியத்திலே 10:29 இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0899 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

சுசான் அம்மா, நீங்கள் மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி. கோடு எண். கோடு எண். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேத்தரவற்றவளே இதோ கோடு. தேத்தரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேத்தரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9, நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

பசுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா. வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள்,

இப்போ நம்ம 9 புள்ளிகள், மிசைலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் வலைகள், பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அதை அறிய

அவனை மறுப்பார்கள். அவனை கழிந்தவர்களுமே குற்றம் ஆஸ்வாதம் கிடைக்கும். பெண்ணான மறுபடியும் சொல்லுகிறவர் உடல் உத்தரவுகளுக்கு சொன்னான். வெளியின் வேலையை எத்தனைப்படுத்த வயலில் அதை ஒழுங்காக்கி திருமணம் கட்டி யாரும் பிறனுக்கு விரோதமா

0: ஆமேன். நன்றிகளம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இது உங்களுக்கான
1: 1-6-2-5-3-0-0-8-0 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-6-3-4-0-8-9-9 5-1-4-4-4-7-7-5-9-9 அல்லது 5-7-9-3-7-9-0-9-9-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-7-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: பயத்தினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுசனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. நீங்கள் இப்படி வரைக்கல நல்லா தெளிவாக கிளியராக இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நேரத்தில் வரைக்கல சரியாக உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனால் உங்களோட சத்தமா கதைச்சு ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
3: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: ஒருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம்
4: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

கலந்திடுதே

0: போதும் நினைத்தோ நண்பம் நகர்ந்திடுதே. நன்றி
1: அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவர் நிமிஷம் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

அதாவது

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கண்டதும் கண்ட வேண்டும். கழுவப்பட்ட

வேண்டும்

நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு அம்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பவளமம்மா, உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்க.

நன்றி. நேரம் தாமதிக்காமல் இடைவெளி இல்லாமல் வந்து பாடுங்கள். கலியத்திலே நேரம் 11:48.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: கருணாம்மா அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி
1: இருக்கிறீங்கள்?
0: நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடல் எடுத்துட்டு வாங்க.

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணாம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமா, நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? ஆமா, வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது? ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்ப இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா அண்ட கிரகடியோவில் எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ, அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம்னு சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி.
1: தனிமையில் தாவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனம்மா என்னென்னா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு. அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அதை நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணி.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா சொன்னேன்.
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போகிறீங்களா? எடுத்து ஒன்று வாங்கம்மா.

0: ஒரு நாள்.
1: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. இல்லை, விஞ்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கிடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன்ட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திரை கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது. ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம். ஆமேன்.
2: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே.

0: அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல் ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம். நகோமி அம்மா.
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றணும் வாங்கம்மா.
1: உனக்கு விடுவதில்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக திருவையில் நான் மறித்தேன், உனக்காக திருவத்தன் நான் சிந்தினேன். என் மகளே மன்மகனே மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்திருவேன், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரங்கே தையா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சென்றேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே. உனக்கு நான் அன்றி உனக்கு விடுவதே இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆமே.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்த அணைப்புல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம் பேசுறமா, திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்க? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வேலை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேலையே நீங்கள் என்னென்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இந்நிலையமே நீங்கள் தான் என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கள் தான். இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கள் தான். இந்த வேலி தள்ளி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேலையே நீங்கள் என்னென்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள் என் கண்மணி போல் கற்குங்க. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் கண்மணி போல் காக்கும் நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவனல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்களோ. அம்மா கத்திருக்குமா வேண்டாதா?
1: நன்றி ஐயா. அடுத்த அணைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம் மரியா,
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் எடுத்து வாங்க.
3: ஆமீன்.

0: சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நினைத்து நினைத்து துடித்து
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
2: பிலோமினாம்மா,
1: அப்படி இருக்கிறீங்கள். இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சு. சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்து வாங்கம்மா.
2: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துடித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், சுயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துடித்துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார்.
1: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா.
1: நன்றி. அலைங்கள் 4162 5 3 0 0 8 0.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

ஒரு தொண்டு வாங்கம்மா. இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாள்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கேன காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, பிலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50, 1 மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. ப்ரேஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் எனக்காக, எங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.

வாசிப்பு

Thank you.

Thank you.

3:11
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் எபிரேயர் 11:16 ஆறாம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தெரியாமல் இருப்பது கூடாத காரியம். ஏற்கும் வேலையில் இயேசு கிறிஸ்து கல்வாரிகளுமே சீனாவில் அறந்து பணியாளி செய்து முடித்தார். விசுவாசிப்பது ஒன்றுதான். திருமணத்தின் கிரியை முடிந்தது. திருமணமே விசுவாசத்தைக் கொண்டு பழைய மன்னித்தாலையும் மீட்பு வந்தது. பழைய மன்னிப்பு பெற்றவர்கள் நீதிமன்ற என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, எபேசியர் 2:8 விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று ரோமர் 10:17 நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரம் 10:19 சொல்கிறார்கள், அவருக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணத்தனவும் வந்தார் என்று சொல்லுகின்றார். அதே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்திரம் மீட்பு பெற்றீர்களா? ஆத்திரம் தீர்ப்பிலிருந்து தப்பித்து விட்டீர்களா? மீட்பதானோடு வாழ்கிறீர்களா? சிந்தியுங்கள், காலம் நிறைவேறிவிட்டது. தாவுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசியுங்கள்.